சிவப்பிரகாசம் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் மாற்றங்களுக்கிடையே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினர் சுகேந்து சேகர் ராய் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். மேற்கு வங்க சட்டசபை தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சந்தித்த தோல்வியைத் தொடர்ந்து அந்த கட்சியில் பெரும் பிளவு ஏற்பட்டிருக்கிறது. முன்னதாக கட்சி விரோத நடவடிக்கைகளுக்காக நீக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் ரீதா பிரதா பானர்ஜி 58 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் தனி அணியை உருவாக்கி சட்டசபையில் சோபந்து சட்டோபாயத்திற்கு பதிலாக எதிர்க்கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதை அடுத்து தேர்தல் தோல்விக்கு அபிஷேக் பானர்ஜியின் தலைமையே காரணம் என்று இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த சூழலில் திரிணாமுல் காங்கிரஸைச் சேர்ந்த 20 லோக்சபா சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரிந்து செல்லக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினர் சுகேந்து சேகர் ராய் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பையும் இன்று ராஜினாமா செய்திருக்கிறார். அரசு அலுவலர் பணிக்காக அதிநவீன உலங்கு வானூர்தியை மாதம் 5 கோடி ரூபாய் வரை வாடகை செலுத்தி வாங்க தெலங்கானா அரசு முடிவு செய்திருக்கிறது. தெலங்கானாவில் மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளில் முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்று ஆய்வுகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். நிகழ்ச்சிகள் நடைபெறும் இடங்களுக்கு விரைவாக செல்லும் வகையிலும் நேரத்தை மிச்சப்படுத்தும் வகையிலும் முக்கிய பிரமுகர்கள் உலங்கு வானூர்தியில் பயணம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் புதிதாக அதிநவீன தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்ட ஏபஸ் H160 ரக உலங்கு வானூர்தியை வாடகைக்கு எடுக்க மாநில அரசு திட்டமிட்டிருக்கிறது. இதற்காக பெங்களூருவைச் சேர்ந்த ஒரு நிறுவனத்திடமிருந்து இந்த உலங்கு வானூர்தியை வாடகைக்கு எடுக்க விரைவில் ஒரு குழு நியமிக்கப்படவிருக்கிறது. தற்போது மாநில அரசிடம் உள்ள அகஸ்தியா 169 உலங்கு வானூர்தியில் 8 இருக்கைகள் மாத்திரமே இருக்கின்றன. ஆனால் ஏர்பஸ் H160 ரக உலங்கு வானூர்தி அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் மிகவும் மேம்பட்ட இரட்டை இன்ஜின் கொண்ட உலங்கு வானூர்தியில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாத தடைச்சட்டத்தினை பயன்படுத்தியதன் மூலம் மனித உரிமை முன்னேற்றத்தில் அரசு தகுதி இழந்துள்ளது என வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராசர் நிரோஸ் தெரிவித்திருக்கிறார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் மூடப்பட்டிருக்கின்ற உப்புமால் வீதியை திறந்து மக்கள் பாவனைக்கு கையளிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் வலியுறுத்தியிருக்கிறார். மனித மூளையின் செயற்பாடுகள் குறித்த ஆராய்ச்சிக்கான ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் 3வது பிரிக்ஸ் நரம்பியல் அறிவியல் கருத்தரங்கை IIT மெட்ராஸ் நடத்தியிருக்கிறது. மேற்கு வங்கத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் மாற்றங்களுக்கிடையே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினர் சுகேந்து சேகர் ராய் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இத்துடன் CMR தமிழகமின் இரவு இலங்கை இந்திய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. இரவு 10 மணிக்கு கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டு பதிவு செய்ய மாற்றம் எஃப்எம் 101.3 கலையக நேரம் 9:45. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்துவிடலாம். 20 பாகை செல்சியஸாக காணப்படுகிறது. பெரும்பாலான பகுதிகளிலே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று கிழக்கு நோக்கி மணித்தியாலத்திற்கு 8 கிலோமீட்டர் வகுத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பின்னரவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 15 பாகை செல்சியஸ் காணப்படும். பின்னரவில் வானம் தெளிவாக இருக்கும். நாளை ஜூன் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 26 பாகை செல்சியஸ் காணப்படும். பகல் பொழுதில் சில இடங்களில் இடி முழக்கத்துடன் கூடிய மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 40% என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய நாளின் அதிகுறைந்த வெப்பநிலையாக நாளைய நள்ளிரவில் 19 பாகை செல்சியஸ் காணப்படும். நாளைய பின்னிரவிலும் கூட மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜூன் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை அன்றைய நாளின் அதிகூடிய வெப்பநிலையாக பகல் பொழுதில் 29 பாகை செல்சியஸ் காணப்படும். அன்றைய பகல் பொழுதிலும் முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும்.

அதிகமாக பல இடங்களிலுமே மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய நாளில் குறைந்த வெப்பநிலையாக 21°C காணப்படும். அன்றைய நாளில் பின்னர்விலும் கூட தொடர்ந்து மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய நாளின் அதிகுறைந்த வெப்பநிலை 15°C இருக்கப் போகிறது. வெளியிலே 20°C. டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் நிலைகளிலே மாற்றங்கள் எதுவும் இல்லை. தொடர்ந்து 170.9% இன்றைய நிர்ணயிக்கப்பட்ட விலை இருக்கப் போகிறது.

ஒழிக்கும் பாடல் கபிலேஸ்வர் சுர்ணலதா இணைந்து பாடியது. பாடல் வரிகள் காதல் மதி, பாடல் கானிசை கபிலேஸ்வர்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000.
3: செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் சாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
5: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
6: இல்லடா.
5: ஹலோ, காசு வந்ததாடா?
6: இன்னும் வரல காசு.
5: காசு வந்துச்சா?
6: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
7: What's happening? So sad.
8: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
9: கடைக நேரம் 9:55. நேர்கள் 10 மணிக்கு கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். ஒழிக்கும் பாடல் கோம்பேரி முக்கன். திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடியது.

0: நேரம் 10:00. சிஎம்ஆர் தமிழகம் கெனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி, செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். புதன்கிழமை அன்று நடைபெறவிருக்கின்ற கூட்டத்தில் கனடா வங்கி தனது அடிப்படை வட்டி விகிதத்தை தொடர்ந்து முதல் 5வது முறையாக நிலையாக வைத்திருக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் எதிர்பார்க்கின்றனர். ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு புதிய இராணுவ நடவடிக்கையும் கடுமையான பதிலடிக்க வழிவகுக்கும் என ஈரானின் மூத்த பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். நைரோபி தேசிய பூங்காவிற்குள் திட்டமிடப்பட்ட கட்டுமானப் பணிகளை எதிர்த்து போராடிய ஆர்வலர்களுடன் தானும் இன்று கைது செய்யப்பட்டதாக கென்யாவின் முன்னாள் தலைமை நீதிபதி டேவிட் மரகா தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேலுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவதாக ஈரான் அறிவித்ததைத் தொடர்ந்து ஈராக் தனது வான்வெளியை மீண்டும் திறந்திருக்கிறது.
1: கனேடிய செய்திகள்.
0: புதன்கிழமையன்று நடைபெறவிருக்கின்ற கூட்டத்தில் கனடா வங்கி தனது அடிப்படை வட்டி விகிதத்தை தொடர்ந்து 5வது முறையாக மாற்றமின்றி வைத்திருக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் எதிர்பார்க்கின்றனர். கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற கூட்டத்தில் மத்திய வங்கி தனது கொள்கை வட்டி விகிதத்தை 2.25% தக்க வைத்திருந்தது. அப்போது பொருளாதாரத்தில் ஏற்படும் தாக்கங்களை பொறுத்து எதிர்காலத்தில் வட்டி விகிதத்தில் மாற்றங்கள் செய்யப்படலாம் என்ற சாத்தியக்கூறுகளை கனடா வங்கியின் ஆளுநர் டிஃப் மெக்லம் தெரிவித்தார். ஈரானில் நிலவும் போரினால் எரிசக்தி விலைகளில் ஏற்படும் தாக்கங்கள் மற்றும் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஒப்பந்தத்தின் வரவிருக்கும் மறு ஆய்வு முடிவு ஆகியவற்றை மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதால் பொருளாதார கொள்கையில் நெகிழ்வுத்தன்மையுடன் செயல்பட வேண்டியிருக்கலாம் என்று அவர் கூறினார். கடந்த வாரம் மாண்ட்ரியல் பகுதி யூத வழிபாடுத்தலத்தின் தீ வைக்க முயன்ற சம்பவத்தில் 38 வயதான நபர் ஒருவர் மீது 6 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன. குறித்த நபர் மீது தீ வைப்பு, தீமூட்டும் பொருட்களை வைத்திருத்தல், வெடிப்பொருளை பயன்படுத்துதல் மற்றும் ஆபத்தான நோக்கத்திற்காக ஆயுதம் வைத்திருத்தல் ஆகியவை தொடர்பில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன. அரசு தரப்பால் கூறப்பட்ட உளவியல் மதிப்பீடு இன்னும் நிறைவு செய்யப்படாததால் சந்தேக நபருக்கான விசாரணையை கியூபெக் நீதிமன்ற நீதிபதி ஒருவர் இன்று ஒத்திவைத்தார். வெஸ்ட் மவுண்ட் கியூபெக்கில் உள்ள டெம்பிள் எமானு எல்பெத் ஷோலம் கட்டிடத்துக்கு தீ வைக்க முயற்சி செய்யப்பட்டதாக கூறப்பட்டதை அடுத்து வெள்ளிக்கிழமை அதிகாலையில் காவல்துறையினர் அங்கு சென்றனர். அவசரகால மீட்பு பணியாளர்கள் மற்றும் பொது பாதுகாப்பு படையினரின் விரைவான நடவடிக்கையால் யூத வழிபாட்டு தளத்தில் சிறிய சேதம் மட்டுமே ஏற்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். காட்டுத்தீ ஏற்படும் பகுதியிலிருந்து மக்களை வெளியேற்றி பாதுகாப்பதற்கு நாடு முழுவதும் வெளியேற்ற முகாம்களை அமைப்பதில் மத்திய அரசு உதவி வருவதாக தெரிவித்திருக்கிறது. ஒட்டோவாவில் 28ஆம் தேதி நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவசரகால தயார்நிலை அமைச்சர் எலினோர் ஓல்ஸெல்ஸ்கி வெளியேற்ற முகாம்களுக்கான இடங்களை தெரிவு செய்ய மாகாணங்கள் மற்றும் பிரதேசங்களுடன் இணைந்து மத்திய அரசு செயல்படும் என்று தெரிவித்தார். அத்துடன் முறையான அளவிலும் தயார் நிலையிலும் இருக்கும் வகையில் வெளியேற்ற முகாம்களை எங்கு அமைக்கலாம் என்பது குறித்த திட்டத்தை தாம பல மாகாணங்களுடன் இணைந்து உருவாக்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு காட்டுத்தீ பாதிப்பு வரலாற்றிலேயே 2வது மோசமான ஆண்டாக அமைந்தது. இதில் சுமார் 9 மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பு எரிந்து சாம்பலானது. இது நியூ பிரன்ஸ்விக் மற்றும் பிரின்ஸ் எட்வர்ட் தீவு ஆகியவற்றின் மொத்த பரப்பளவை விடவும் பெரியது மற்றும் கடந்த 10 ஆண்டுகளில் சராசரி அளவை விட 2 மடங்குக்கும் அதிகமானதாகும். எனவே முகாம்களை முன்கூட்டியே அமைப்பது கெனடிய செஞ்சிலுவை சங்கம் போன்ற அமைப்புகள் முன்கூட்டியே திட்டமிட உதவும் என்று ஓல்ஸெல்ஸ்கி மேலும் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் வெளியேற்ற முகாம்கள் எங்கு அமைக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பதும் அவற்றை நிர்வகிப்பதும் அந்தந்த மாகாணங்கள் மற்றும் பூர்வீக குடிமக்கள் சமூகங்களின் பொறுப்பு என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் உதவி கோரப்படும் போது பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஒருங்கிணைப்பு, தளவாட ஆதரவு மற்றும் கூடுதல் வளங்களை மத்திய அரசால் வழங்க முடியும் என்று ஓல்ஸெல்ஸ்கி ஊடக செயலாளர் சுரேயாசமர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்மின் கெனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: உலகச் செய்திகள்.
0: நைரோபி தேசிய பூங்காவிற்குள் திட்டமிடப்பட்ட கட்டுமானப் பணிகளை எதிர்த்து போராடிய ஆர்வலர்களுடன் தானும் இன்று கைது செய்யப்பட்டதாக கென்யாவின் முன்னாள் தலைமை நீதிபதி டேவிட் மராகா தெரிவித்தார். நில அபகரிப்பை கண்டிக்கும் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி பூங்காவிற்கு வெளியே அணிவகுத்துச் சென்ற போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். தேசிய பூங்காவின் பிரதான நுழைவாயிலுக்கு வெளியே உள்ள முக்கிய சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தபோது மரகா தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. ஆனால் கென்யா வனவிலங்கு சேவையிடம் மனு ஒன்றை அளிக்கச் சென்றபோது தான் கைது செய்யப்பட்டதாக மராகா எக்ஸ் தளத்தில் தெரிவித்திருக்கிறார். பூங்காவிற்குள் திட்டமிடப்பட்ட கட்டுமானப் பணிகள் மற்றும் ஒரு விலங்கு காப்பகத்தை வேறு இடத்திற்கு மாறுதல் ஆகியவற்றை எதிர்த்து நூற்றுக்கணக்கான ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கென்யாவில் கடந்த காலங்களில் நில அபகரிப்பு சம்பவங்கள் அதிகரித்திருக்கின்றன. பூங்காக்கள் மற்றும் பிற பசுமை பகுதிகள் ஆக்கிரமிக்கப்படும் போதெல்லாம் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் எந்தவொரு புதிய இராணுவ நடவடிக்கையும் கடுமையான பதிலடிக்கு வழிவகுப்பதோடு இப்பகுதியை மேலும் தீவிரமான ஸ்திரமற்ற நிலைக்கு தள்ளும் என்று ஈரானின் மூத்த பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். சியோனிச அமெரிக்க கூட்டணி என்று அவர் குறிப்பிட்ட தரப்பினர் மேலும் தாக்குதல்களை நடத்தினால் அதற்கு வலுவான பதிலடி கொடுக்க ஈரான் தயாராக இருப்பதாக ஈரானின் உயர்மட்ட தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளர் முகமது பாகர் ஷோல்கதர் தெரிவித்தார். மேற்கு ஆசியாவில் நிலவும் பதற்றங்களுக்கு மத்தியில் பேசிய ஷோல்கதர், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மேற்கொள்ளும் எந்தவொரு புதிய இராணுவ நடவடிக்கையும் தீவிர விளைவுகளை ஏற்படுத்தும் என்று கூறினார். சியோனிச அமெரிக்க கூட்டணி மீண்டும் ஒரு தவறை செய்தால் இப்பகுதி அவர்களுக்கு நரகமாக மாறும் என்று அவர் எச்சரித்ததாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இஸ்ரேலுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவதாக ஈரான் அறிவித்ததைத் தொடர்ந்து ஈராக் தனது வான்வழியை மீண்டும் திறந்திருக்கிறது. நாடு முழுவதும் உள்ள அனைத்து விமான நிலையங்களும் செல்லும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் விமான சேவைகள் மீண்டும் தொடங்கப்படும் என்று ஈராக் சிவில் விமான போக்குவரத்தாணையம் தெரிவித்திருக்கிறது. அதே வழியில் அந்த பிராந்தியத்தில் நிலவும் சூழலை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். April 8 ஈரான் உடனான மோதலில் போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்த பின்னர் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமையன்று ஈராக்கின் வான்வழி 72 மணி நேரத்திற்கும் மூடப்பட்டிருந்தது. விமான போக்குவரத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சூழல் தொடர்ந்து மதிப்பீடு செய்யப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர்.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: நியூ சண்டிகார் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் இன்று திங்கட்கிழமை நிறைவடைந்த ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் ஒரு இன்னிங்ஸில் மற்றும் 300 ஓட்டங்களால் இந்தியா அமோக வெற்றியீட்டியது. போட்டியில் நாணய சுழற்சியில் வென்ற இந்தியா முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்தது. இதையடுத்து இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 564 ஓட்டங்களை எடுத்தது. இரண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பித்த ஆப்கானிஸ்தான் 112 ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதன் மூலம் ஆப்கானிஸ்தானை 300 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி பெற்றிருக்கிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதன்கிழமையன்று நடைபெறவுள்ள கூட்டத்தில் கனடா வங்கி தனது அடிப்படை வட்டி வீதத்தை தொடர்ந்து 5வது முறையாக நிலையாக வைத்திருக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் எதிர்பார்க்கின்றனர். ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் எந்தவொரு புதிய இராணுவ நடவடிக்கையும் கடுமையான பதிலடிக்கு வழிவகுக்கும் என ஈரானின் மூத்த பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். நைரோபி தேசிய பூங்காவிற்குள் திட்டமிடப்பட்ட கட்டுமானப் பணிகளை எதிர்த்து போராடிய ஆர்வலர்களுடன் தானும் இன்று கைது செய்யப்பட்டதாக கென்யாவின் முன்னாள் தலைமை நீதிபதி டேவிட் மராகா தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேலுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவதாக ஈரான் அறிவித்ததைத் தொடர்ந்து ஈராக் தனது வான்வழியை மீண்டும் திறந்திருக்கிறது. இத்துடன் CMR தமிழகமின் இரவு செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை அதிகாலை 5 மணிக்கு இடம்பெறும்.

0: கலைக நேரம் இரவு 10:10. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்வது.
1: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
0: யாழ்ப்பாணம் பாஷையூர் புனித அந்தோனியார் கோவிலின் டொரண்டோ சமூக அமைப்பு நடாத்தும் வருடாந்த புனித அந்தோனியார் திருவிழா திருப்பலியும் திருச்செருப பவனியும் ஜூன் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை காலை 11 மணிக்கு கிங் சிட்டியில், இலக்கம் 14485 ஜெயின் ஸ்ட்ரீட்டில் அமைந்திருக்கின்ற சேக்ரெட் ஹார்ட் தேவாலயத்தில் நடைபெறும். 416-873-2148. உலக ஒழுக்க நெறிக்கழகம் நடாத்தும் மகளிர் திறன்காண் நிகழ்ச்சி ஜூன் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு, இலக்கம் 1120 டெப்ஸ்கோட் ரோடு யூனிட் 3 நடைபெறும். இலங்கை போக்குவரத்து சபை முன்னாள் ஊழியர் சங்க கனடா கிளையின் வருடாந்த ஒன்று கூடலும் பொதுக்கூட்டமும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல், இலக்கம் 1555 நீல்சன் ரோடில் அமைந்திருக்கின்ற நீல்சன் பார்க்கில் நடைபெறும். 416-671-1084. கனடா சுவாமி விபுலானந்தர் கலைமண்டம் நடாத்தும் சுவாமி விபுலானந்தரின் 79வது ஆண்டு நினைவு தமிழ் திறன் பன்னிசை போட்டிகளின் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா ஜூன் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி முதல், இலக்கம் 150 பொரோ டிரைவில் அமைந்துள்ள ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் நடைபெறும். 647-224-8871.
1: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: காதுக்கினிய எம் கலைஞர்களின் படைப்புகள் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இல்
1: ஒலிக்கும் இந்த பாடல் சாய் பிருந்தா பாடியது. பாடல் இசைக்கு ஏது இல்லை இசை தொகுப்பிலிருந்து ஒலிக்கிறது.

0: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
1: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
2: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
3: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தா சாப்பிட வர போய் மனித கோசலியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறோம். டீன்கலி
2: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
0: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: 905-270-8800.
0: உதயம் சூப்பர் மார்க்கெட். சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773.
5: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca
1: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும் $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும் $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள் பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 905-302-9494 கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்

0: ஒழித்த பாடல் வீரக்கண்ணல் திரைப்படத்திற்காக சீர்கள் எஸ் கோவிந்தராஜன், பி சுசிலா ஆகியோர் இணைந்து பாடியது. கலைக நேரம் இரவு 10:30. விளம்பரங்களை அடுத்து செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியினை நேர்கள் கேட்கலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம், இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
5: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
6: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
5: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
6: ஏசியா கோல்ட் இங்க்
5: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
6: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
5: இட்டோபிகோ
6: 416-746-2742.
7: Everything okay, no problem and jinam.
8: Bar kalamu closing da tadikira nadi.
9: The customer you're trying to reach is not available.
10: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155
7: எமது
11: சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.
0: கலைக நேரம் இரவு 10:33. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. நிகழ்ச்சியில் தொடர்வது செய்தியின் பின்னணியில். இன்றைய செய்தியின் பின்னணியிலும் எங்களோடு இணைந்து கொள்கின்றார் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா.

0: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியை சந்திக்கின்றோம். இன்றும் கூட எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கிறார். வணக்கம் சுரேஷ் தர்மா.
1: வணக்கம். வணக்கம் கமல் பாரதி. வணக்கம் நேயர்களே.
0: ஆமாம், நாங்கள் இன்று இலங்கை அரசியல் பற்றி, இலங்கை அரசியலே நிறைய விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதில் மிக முக்கியமாக பார்க்கின்ற பொழுது சுரேஷ் சாலை தற்பொழுது கைது செய்யப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்ட நிலையிலே தற்பொழுது வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இவர் தன்னை விடுவிக்க கோரியும், தனக்கான சரியான சட்டமுறை விதிமுறைப்படி தன்னை வழிநடத்த கோரியும் ஒரு கோரிக்கையை வைத்து உணவு தவிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுக்கிறார். இவர் உணவு தவிர்ப்பு மாத்திரமல்ல, அவருக்கான மருத்துவ ஆலோசனைகளை கூட, மருத்துவ வசதிகளை கூட அவர் நிராகரித்திருக்கிறார். இதையொட்டி வெளியிலே பல இடங்களிலுமே போராட்டங்கள் நடைபெறுகின்றன. அவருக்கு ஆதரவாக, அவரை விடுவிக்க கோரி, அவருக்கு ஆதரவு வழங்க கோரி பல போராட்டங்கள் நடைபெறுகின்றன. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன, இதன் பின்னணி என்னவாக இருக்கும்?
1: இந்த விடயத்தில் இப்பொழுது நாங்கள் இதனை இந்த பின்னோக்கி பார்ப்போமாக இருந்தால், எவ்வாறு கோத்தபய ராஜபக்சே அவர்களின் அதாவது கடவுச்சீட்டு என்பது கையகப்படுத்தப்பட்டு விசாரணைகள் முடுக்கப்பட்ட பொழுது இவருடைய மனநிலை கூட ஒரு தாழ்வான நிலைக்கு சென்றுள்ளதாகவும், அல்லது பாதிப்புகளை ஏற்படுகின்றதாகவும், இவர் சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இடம் என்பது ஒரு ஆரோக்கியமான சுகாதார தன்மையற்ற இடமாக இருப்பதாகவும், எலிகள் கூட கடிக்கின்ற நிலை இருப்பது போன்ற பல விடயங்களும் வெளிக்கொணரப்பட்டன. அது சட்டத்தன்மைகளாலும் குடும்பத்தினராலும் வெளிக்கொணரப்பட்ட பொழுதும் அந்த நீதிமன்றம் என்பது அவரை தொடர்ந்தும் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான அனுமதியை வழங்கியிருந்தது. 90 நாட்கள் அனுமதிக்கு பிறகான காலத்தில் இவ்வாறான ஒரு அதனிடம் இதனை பற்றிய விடயங்களை கண்டறியுமாறான உத்தரவை இரண்டு தரப்புக்கும் அந்த நீதிமன்றம் வழங்கியிருந்தது. அதன் பொழுது இவ்வாறான ஒரு முனைவுகள் இருக்கின்ற பொழுது அதற்கான தீர்ப்புகள் என்பன இந்த அதாவது வந்து இலங்கையின் நேரப்படுகிற ஜூன் மாதம் 10ஆம் தேதி என்றால் புதன்கிழமை, இலங்கையின் புதன்கிழமை அவர்களுக்கு வழங்கப்பட போகின்ற தீர்ப்புக்கு முன்னதாக இவ்வாறான பல விடயங்கள் முனைப்போடு எடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக உணவு தவிர்ப்பு போராட்டம் மாத்திரமல்ல, தனது விசாரணை சாணி அபியசேகராவிடமிருந்து வேறொருவருக்கு மாற்றப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் முன்வைத்திருக்கின்றார். இது தன்னை பழிவாங்குவதான விசாரணையாக செல்கின்றது என்கின்ற முறையில், அந்த வகையில் இது இப்பொழுது இந்த பொதுமக்களின் கவனத்தை பெறுவதற்கான ஒரு போராட்டமாக மாற்றுவதற்கான முயற்சியில் அந்த உதய கமன்பில மற்றும் வேறு பல இனவாதிகளும் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவ்வாறானவர்கள் ஈடுபட்டு வருவதற்கான காரணம் என்னவென்றது, உண்மையிலேயே ஒரு இவரை ஒரு நாயகனாக, அதாவது போராட்ட காலத்தின் நாயகனாகவும், குறிப்பாக விடுதலை புலிகளின் தலைவரின் இருப்பிடத்தையே துல்லியமாக அறிந்து தகவல்கள் தந்த ஒருவராகவும், அல்லது கேபி எனப்படுகின்ற விடுதலை புலிகளின் ஆயுத தளவாட முகவராக இருந்தவரை கைது செய்ததற்கான மிகவும் துல்லியமான தகவல்களை தந்தவராகவும், அதே போல இன்னும் ஒரு முக்கியஸ்தரான நெடியவன் பற்றிய தகவலுக்கு தந்தவராகவும், அல்லது நெடுமாறன் என்கிற பெயராக இருக்க வேண்டும், அவ்வாறானவர்களின் தகவல்களை தந்ததாகவும், அவ்வாறான ஒரு 30 வருடத்திற்கு மேற்பட்ட இலங்கை அரசிற்கு விசுவாசமாக உழைத்து வந்த ஒருவரை இவ்வாறான ஒரு போலி குற்றச்சாட்டிற்குள் ஈடுபடுத்தியதான ஒரு கருத்து முனைவை கொண்டு வருவதற்கு பலரும் முனைகிறார்கள். இருந்த பொழுதிலும் இங்கே ஏற்படுகின்ற கேள்வி என்னவாக இருக்கின்றது என்று சொன்னால், எதற்கு இவ்வாறு போராட்டங்கள் இடம்பெறுகின்றன? அந்த சட்ட சம்பவங்கள், சாட்சியங்கள் போன்றவற்றின் இறுக்கத்தன்மையை வைத்துத்தான் இந்த விவகாரத்தில் அரசு தரப்பு அல்லது அரசாங்க பகுப்பாய்வு திணைக்களம் என்பது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற பொழுது அதனை மறுதளிக்கின்ற விடயமாக இது இடம்பெறுகின்றது. இங்கே உண்மையிலேயே இன்னும் ஒரு விடயம், இவ்வாறான போராட்டங்கள் என்பன கொழும்பை மையப்படுத்தி இடம்பெற்றாலும் அவை தமிழர்களின் மீதான ஒரு வன்மத்தின் அடிப்படையிலே மேற்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக தமிழர்களின் போராட்டத்தை இழிவுநிலைக்கு கொண்டு சென்ற ஒருவர் என்கின்ற, அல்லது அதனை மலினமாக அல்லது பலவீனமடைய செய்கின்ற தன்மையை பெறுவதற்கான விடயங்களை தந்தவர் என்றும், அதனால்தான் அவர் மேஜர் ஜெனரல் என்கின்ற பதவிக்கு சென்றவர் என்கின்ற கருத்து ஆழமாக விதைக்கப்படுகின்றது. அதாவது விடுதலை புலிகளுடனான போராட்டம் என்பது தோற்கடிக்கப்படுவதற்கான முதலாயினவராக இவர் இருந்தார் என்று. இதேவேளை இது தொடர்பாக கருத்து தெரிவித்து அறிவித்துள்ள கத்தோலிக்க திருச்சபையின் பேச்சாளர், நிச்சயமாக அவர் கடந்த கால சம்பவங்களை வைத்து அவரின் குற்றவாளி பட்டியலில் இருந்து அவரை தப்ப முனைவிப்பது என்பது தவறான விடயம், இவ்வாறான விடயத்தில் யாரும் ஈடுபடக்கூடாது என்கின்ற ஒரு கருத்து பகிர்வையும் மேற்கொண்டிருக்கின்றார். எனவே இந்த விடயம் என்பது மிகவும் ஒரு ஆரோக்கியமான நிலையில் சென்று கொண்டிருந்த விடயத்தில் திசை திருப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பதை காட்டி நிற்கின்றது. இந்த விடயத்தை திசை திருப்பி இதன் மூலம் சில லாபங்களை பெறுவதற்கு ஏதோ ஒரு தரப்பு முயற்சிக்கின்றது. அந்த தரப்பு நிச்சயமாக எப்பொழுதிருந்து முயற்சி ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால், கோத்தபய ராஜபக்சவின் பயணம் என்பது வெளிநாடுகளுக்கு இடம்பெற முடியாது, அவருடைய கடவுச்சீட்டு என்பது தடுக்கப்பட்டு விட்டது என்பதன் பின்னால் இந்த ராஜபக்ச குடும்பத்தின் மீதான பல குற்றச்சாட்டுகள் வெளிவந்து கொண்டு, பசில் ராஜபக்சவாக இருக்கட்டும் அல்லது மஹிந்த ராஜபக்ச கூட லஞ்சத்தினை கலந்து கணக்கப்பட்டதாக இருக்கட்டும், அவ்வாறான நிலையில் இது ஒரு ஆதாரபூர்வமற்ற நடவடிக்கையாக கருத முடியாது என்று சொன்னால், ஒரு நாட்டின் ஒரு உச்ச நீதிமன்றம் அல்லது மிகவும் அதாவது வந்து ஒரு சிரத்தையுள்ள அல்லது உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு விசாரணையை வெறுமனே கடந்து செல்லாது சாட்சியங்கள் இல்லாமல். எனவே அவர்கள் எடுத்த நடவடிக்கைகளுக்கெல்லாம் சாட்சியங்கள் இருக்கின்றனவா என்றால் ஆம் என்றுதான் கூற வேண்டும் என்றால் சந்தேகங்களின் அடிப்படையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தகவல்களை அவர்கள் உறுதியாக நம்புவதால் தான் இவ்வாறான முனைப்புகளுக்கு எடுத்துச் சென்றார்கள். அந்த வகையில் இது நிச்சயமாக ஒரு கோணத்தை நோக்கி, அதாவது வந்து இலங்கை அரசியல் தலைவர்கள் சிலரை பாதுகாப்பதற்காக இவரது விடுதலை என்பது நிச்சயமாக தேவையான ஒன்றாக இருக்கின்றது. இதன் பொழுதான செயற்பாடுகளில் இந்த உதயன் கமன்பில போன்ற சிங்கள இனவாத தலைவர்கள், மேவின் டி சில்வா போன்ற சிங்கள இனவாத போக்குள்ளவர்கள் செயற்பட்டு வருகின்றது அடையாளம் காணப்படுகின்றது. அவர்கள் தான் சிறைச்சாலைக்கு செல்கின்றார்கள், அவர்கள் தான் பிள்ளையானையோ அல்லது மன்னிக்கும் சிறைச்சாலையோ சந்திக்கின்றார்கள். இது போன்ற பல நடவடிக்கைகளும் இடம்பெறுகின்றன. குடும்பத்தார் விடுத்த வேண்டுகோள் என்பது கூட இப்பொழுது குடும்பத்தார் விடுப்பதற்கான வேண்டுகோள் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த விடயம் என்பது அதாவது வந்து இன்னும் உள்நோக்கி செல்ல போகின்றது என்று இங்கே முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், தான் அவர் இந்த நேரத்திலும் தன் சாவை எதிர்கொள்ள

0: எம் சூடு பிடித்தது எப்போது என்று சொல்லி சொன்னால், அவருக்கான இந்த வெளிநாட்டு தடை, கோத்தபாய ராஜபக்சான வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டது. தற்பொழுது ஒரு கதை உலாவுகிறது, அவரை கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்பும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் காரணமாகத்தான் இப்பொழுது இந்த விடயங்கள் நடைபெறுவதாக கருதுகிறீர்களா?
1: நிச்சயமாக அரசியல் தலைவர்கள் காக்கப்பட வேண்டும் என்பதற்கான நடவடிக்கையாக இது மேற்கொள்ளப்படுகின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஆனால் இதனை அவர் கூட தனக்கான ஒரு பலமாக எடுக்கின்றார். அதாவது வந்து சிறைச்சாலையின் வாக்குமூலத்தின் பிரகாரம்தான் கோத்தபாய ராஜபக்சேவிற்கான அல்லது ஆமோதிப்பின் பிரகாரம் அவர்கள் கேட்ட கேள்விக்கு ஆமாம் என்று சொல்கின்றது கூட ஒரு ஆமோதிப்பாக இருந்திருக்கும். அவ்வாறான ஆமோதிப்பின் காரணமாக கூட அவரது இந்த கடவுச்சீட்டு மறைப்பு என்பது இடம்பெறலாம். ஆனால் அந்த ஒரு விடயத்தை மக்களிடையே கொண்டு செல்கின்றார்கள், இவர்களுக்கு உறுதியான ஆதாரம் இருக்கின்றது, நாங்கள் செய்கின்ற வேலைகளுக்கு என்று. அவ்வாறு அவர்கள் செய்கின்ற பொழுது அந்த கைது என்பது கூட ஒரு சில மாதங்களால் இடம்பெறக்கூடிய சாத்திய கூறை இவ்வாறான சம்பவ சாட்சியங்கள் ஏற்படுத்துமாம், இந்த விடயத்தில் இவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று. அதனை இல்லாது செய்வதற்கான நடவடிக்கையாகத்தான் நாங்கள் இதனை பார்க்க முடியும். அதுதான் உண்மை.
0: இப்பொழுது நீங்கள் இப்படியும் ஒரு விடயம் இருக்கிறது, இப்படியும் ஒரு கேள்வி இருக்கிறது. சரி, அவரை விடுவிக்க முடியாது என்ற ஒரு நிலைமை இருந்தாலும் கூட அவருக்கான வசதிகளை செய்து கொடுக்கலாம் இல்லையா? சிறையிலே அவர் ஒரு இருக்கக்கூடிய இடத்தை துப்புரவாக வைத்திருக்கக்கூடிய ஒரு தேவை இருக்கிறது. அதை ஏன் அனுர அரசாங்கம் நிராகரிக்கிறது?
1: இல்லை, உண்மையிலேயே இந்த விவகாரம் என்பது நீதிமன்றத்திற்கு விளக்கம் கொடுக்குமாறு கேட்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறான நிலையில் அவ்வாறான விடயத்தை தான் அவர்களும் செய்ய முடியும் முன்படுவார்கள். ஒருவர் சாகின்ற மனநிலையில் இருக்கின்றார் என்பதற்காக அவர் விடுதலை செய்யப்பட மாட்டார். அவர் மேலும் கண்காணிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு வேறு சிறைச்சாலை அல்லது அவருக்கு தகுந்த சிறைச்சாலைக்கு மாற்றப்படுவார். அதே போன்று உணவு வழக்கங்களிலோ அல்லது படுக்கை போன்ற விடயங்களிலோ இவ்வாறான நிலைமைகள் இருக்குமாக இருந்தால் அவை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை என்பது நிச்சயம் இருக்கும். அது 10ஆம் தேதி முடிவின் பொழுதுதான் வரும். இவர்கள் கேட்பது அனைத்தும் சாத்தியமாக போகின்றதா என்றால் இல்லை என்பதுதான் தற்போதைய நிலைமை. எனவே இவ்வாறான நிலையில் அவ்வாறான வசதிகளை செய்து கொடுக்கலாம். வசதிகளை செய்து கொடுப்பதன் மூலம் அவருடைய நிலைமைகளில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் என்று அரசு காட்டலாமே ஒழிய அதனை விட்டு அவரை விடுதலை செய்வதோ அல்லது அவரை வீட்டு காவலிற்கு மீண்டும் கொண்டு வருவது போன்ற விடயங்களை செய்தால் அரசு கூட தளர்வான நிலைக்கு செல்கின்றது என்றுதான் நாங்கள் எடுத்து பார்க்க வேண்டும்.
0: சரி, நன்றி சுரேஷ் சர்மா இணைந்து கொண்டு இவ்வளவு நேரம் தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி கமல், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
2: டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.

கலைஞர் நேரம் இரவு 10:45. நேர்கள் கேட்டது செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சி. இன்றும் எங்களோடு இணைந்து கொண்டவர் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. மோர்கேஜ் முகவர் பிரதீஸ் செல்வம் விடுக்கும் அறிவித்தல். க்ளோசிங் டேட் நெருங்கிவிட்டதா? இன்னும் மோர்கேஜ் பெறுவதில் சிக்கல் இருக்கிறதா? பிரைவேட் மோர்கேஜுக்கு அதிக வட்டி செலுத்துகிறீர்களா? அதை வங்கிக்கு மாற்றி குறைந்த வட்டியில் மோர்கேஜை பெற்றுக்கொள்ளுங்கள். அலையுங்கள் பிரதீஸ் செல்வம் 416-268-0155 416-268-0155. உங்கள் வீட்டுக் கடனை ரீஃபைனான்ஸ் செய்து மாத கட்டணத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். டெட் கன்சல்டேஷன் மூலம் பல கடன்களை ஒன்றாக்கி 50% வரையிலே குறைத்துக் கொள்ளலாம். ஓம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட், பிரைவேட் மற்றும் செகண்ட் மோர்கேஜ் மற்றும் பிஸ்னஸ் லோன்ஸுக்கு ஃபாஸ்ட் அப்ரூவல். டிடி, ஸ்கோசியா, நேஷனல் பேங்க் போன்ற பிரதான வங்கிகளில் மிக குறைந்த வட்டியில் உங்களுக்கான மோர்கேஜ் பெற்றுக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் டைம் பாயர்ஸ், செல்ஃப் எம்ப்ளாய்டு, பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் மோர்கேஜ் பெற்றுத்தருகிறார்

செல்வம். வங்கிகள் மறுத்தாலும் ஆல்டர்னேட்டிவ் லெண்டர்ஸ் மூலம் உங்களுக்கான மோர்கேஜை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் நம்பிக்கையான மோர்கேஜ் அட்வைசர் பிரதீஷ் செல்வம், 416-268-0155. மோர்கேஜ் அட்வைசர் பிரதீஷ் செல்வம் விடுத்த அறிவித்தல் கேட்டீர்கள். கலைஞர் நேரம் 10:47. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் 101.3. ஒலிக்கும் பாடல் டிஎல் மகாராஜன் சுஜாதா இணைந்து பாடியது. பாடல் கணிசை ஏஆர் ரவான், பாடல் வரிகள் வைரமுத்து. பாடல் புதிய மன்னர்கள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: ஒலித்த பாடல் புதிய மன்னர்கள் திரைப்படத்திற்காக டி எல் மகாராஜன் சுஜாதா இணைந்து பாடியது.
1: சீதலட்சுமியில் நாங்கள் பாடும் ஒழிக்கப்படுத்த
0: பாடல் முகமது ராஸ்மியின் ராம்சியின் இசையிலே இரட்டைப்பாதை சேகரின் பாடல் வரிகளிலே டொரண்டோவைச் சேர்ந்த பாடகர் நம் கலைஞர் பாபு ஜெயகாந்தன் பாடுகின்ற பாடல்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 J.CA. Veggies ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: This is Tamil FM 101.3.
1: ஒழிக்கும் இந்த பாடல் 1, 2, 3 திரைப்படத்திலிருந்து ஒழிக்கிறது. நேயர்கள், 11 மணிக்கு செய்திச் சுருக்கத்தை தொடர்ந்து குழம்பிய குட்டையில் பாடலை தேடுவோம் நிகழ்ச்சியிலே அணிந்து கொள்ளலாம்.

நீங்கள் கேட்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கலைக நேரம் 11 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திச் சுருக்கம். நாட்டில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர உதவிய உளவுத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதன் மூலம் தற்போதைய அரசாங்கம் நாட்டின் தேசிய பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறையை பலவீனப்படுத்தி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே குற்றம் சாட்டியிருக்கிறார். கொழும்பிலுள்ள நட்சத்திர விடுதி ஒன்றில் 600,000 போலி அமெரிக்க டாலர்களுடன் ஒரு பெண் உட்பட 4 குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மறு அறிவித்தல் வரும் வரை ஈரானுக்கான பயணங்களை தவிர்க்குமாறு இந்தியர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அங்கிருக்கும் இந்தியர்களையும் நாட்டை விட்டு உடனடியாக வெளியேறும்படியும் தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் அறிவித்திருக்கிறது. ஃபீஃபா உலக கிண்ண உதைப்பந்தாட்ட போட்டிகள் நடைபெறும் காலப்பகுதியில் டொரண்டோவில் சில பகுதிகளில் தபால் விநியோகம் தாமதமாகலாம் என கனடா போஸ்ட் தெரிவித்திருக்கிறது. பிலிப்பைன்ஸின் தெற்கே உள்ள மின்டோனோ தீவு பகுதிகளில் ஏற்பட்ட 7.1 அளவிலான நிலநடுக்கத்தில் 35 மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதேவேளை கியூவாவின் மேற்கில் இன்று 6.1 அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. தலைநகர் ஹவானாவில் கட்டிடங்களில் இதை உணர முடிந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சேத விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

காலை நேரம் 11:03. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்துவிடலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 19 பாகை செல்சியஸாக இருக்கிறது. ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று கிழக்கு நோக்கி மணித்தியாலத்திற்கு 6 கிலோமீட்டர் வகுத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பின்னரவில் அது குறைந்த வெப்பநிலையாக 15 பாகை செல்சியஸ் காணப்படும். இன்றைய பின்னரவில் வானம் தெளிவாக இருக்கும். நாளை ஜூன் மாதம் 9 தேதி செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக பகல் பொழுதிலே 26 பாகை செல்சியஸ் காணப்படும். பகல் பொழுதில் சூரிய ஒளி நிரம்பி காணப்பட்டாலும் சில இடங்களிலே இடி முழக்கத்துடன் கூடிய மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 40% என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய நாளின் குறைந்த வெப்பநிலையாக 19 பாகை செல்சியஸ் பின்னரவில் பதிவாகும். நாளைய பின்னரவிலும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்பு தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் மாதம் 10 தேதி புதன்கிழமை பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 29 பாகை செல்சியஸ் காணப்படும். பகல் பொழுது முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும். சில இடங்களிலே மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய பின்னிரவிலும் தொடர்ந்து மழைப்பொழிவு இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பின்னிரவில் அதிகுறைந்த வெப்பநிலையாக 21 பாகை செல்சியஸ் காணப்படும். டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் நிலைகளிலே மாற்றங்கள் எதுவும் இல்லை. தொடர்ந்தும் நிர்ணயிக்கப்பட்ட விலையாக 170.9% காணப்படும். சரி, இப்பொழுது போட்டி நிகழ்ச்சிக்கு வரலாம். குழம்பிய குட்டையில் பாடலை தேடுவோம் போட்டி நிகழ்ச்சி. பாடலின் ஆரம்ப வரிகள் இங்கே மாறுபட்டு வழங்கப்படும். அந்த பாடல் வரிகளை வைத்துக்கொண்டு அது என்ன பாடல் என்பதை கண்டுபிடிக்கின்ற போட்டி. பாடலின் ஆரம்ப வரிகள் இங்கே இடம் மாறி மாறி மாறி வழங்கப்பட்டிருக்கும். அதை வைத்துக்கொண்டு பாடலை கண்டுபிடிக்கின்ற வேடிக்கை நிகழ்ச்சி. சரி, இன்றைய நிகழ்ச்சிக்கான முதலாவது பாடலுக்கான அந்த பாடல் குழம்பிய பாடல் வரிகளை வழங்கிவிடலாம். போட மாலை வேண்டும், நெஞ்சில் கொண்ட சலனம் மரணம், ஒரே மௌனம் பிரிந்தாலும் பெண்மை தரம் கொண்ட பெண்மை ஓடி வந்து பேச தேடுது, பிரிந்தாலும் மௌனம் நெஞ்சில் சலனம். மீண்டும் அந்த பாடல் வரிகளை வழங்குகின்றேன், கவனமாக கேளுங்கள். போட மாலை வேண்டும், நெஞ்சில் கொண்ட சலனம் மரணம், ஒரே மௌனம் பிரிந்தாலும் பெண்மை தரம் கொண்ட பெண்மை ஓடி வந்து பேச தேடுது, பிரிந்தாலும் மௌனம் நெஞ்சில் சலனம். பாடலை கண்டுபிடித்தால் அழையுங்கள். 416-593-0055. ஒலிக்கிறது SP பாலசுப்ரமணியத்தின் குரலில் இந்த பாடல், பகலில் ஒரு இரவு திரைப்படத்திற்காக.

0: உலகம் முழுவதும் 101.3
1: கலைகநேரம் இரவு 11:10 நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் குழம்பிய குட்டையில் பாடலை தேடுவோம் போட்டி நிகழ்ச்சி. மீண்டும் அந்த பாடல் வரிகளை தந்துவிடுகின்றேன், கவனமாக கேளுங்கள். போட மாலை வேண்டும் நெஞ்சில் கொண்ட சலனம், மரணம் ஒரே மௌனம், பிரிந்தாலும் பெண்மை தரம் கொண்ட பெண்மை ஓடி வந்து பேச தேடுது, பிரிந்தாலும் மௌனம் நெஞ்சில் சலனம். இந்த பாடல் வரிகளை வைத்துக்கொண்டு பாடலை கண்டுபிடிக்க முயற்சியுங்கள். அலையுங்கள் 416-593-0055. நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் தேவகுமார், முதலாவது நேராக வந்திருக்கிறீர்கள். பாடலை கண்டுபிடித்தீர்களா?
2: ஆமா, இது காதல் கீதத்தில் இருந்து நினைக்கிறேன். பெண்மை கொண்ட மௌனம், பிரிந்தாலும் நெஞ்சு சலனம், ஓடி வந்து மாலை போட தேடும் மரணம், பேச வேண்டும் ஒரே தரம்.
1: சரி, எவ்வளவு நேரம் பேசலாம்? காலம் நேரம் இல்லாமல் பேசலாம், தொடர்ந்து பேசலாம். சரி, நன்றி தேவகுமார் அணிந்து கொண்டதுக்கு. நிகழ்ச்சி அணிந்து கொள்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
3: வணக்கம். யோகா.
1: யோகா, கண்டுபிடித்தீர்களா பாடலை?
3: ஆமாம், கண்டுபிடிச்சோம். தேவகுமார் சொன்ன அதே பாடல் தான், காதல் கீதம் படத்துல இருந்து. என்னன்னா குழப்பத்தம்னாக்க, இப்படி அப்படியா குழப்பறது, பயங்கரமா குழப்பி விட்டுருக்கீங்க.
1: இதுக்கு நான் மெனக்கிட்ட நேரம் எனக்கு தானே தெரியும்.
3: தெரியுது, அவ்வளவு குழப்பமா கிடைக்குது. அது தான்.
1: சரி, நன்றி இணைந்து கொண்டதற்கு. நன்றி. நிகழ்ச்சி இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
4: வணக்கம் பாரதி. செல்வி.
1: செல்வி, கண்டுபிடிச்சிருக்கலா பாடலை?
5: அனைத்து
1: நேர்களுமே சரியான பாடலை கண்டுபிடித்திருக்கிறார்கள். சரி, பார்க்கலாம் பாடலை. விளம்பரங்களை தொடர்ந்து பாடல் ஒளிபரப்பாகும்.
6: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
7: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
8: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
9: உங்களுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
10: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
5: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
10: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
5: 416-271-5992.
10: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
11: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
1: கலைஞர் நேரம் 11:15. சரி, அடுத்த பாடலுக்கான பாடல் வரிகளை வழங்குகிறேன். கவனமாக கேளுங்கள், இருந்தாலும் கண்டுபிடிக்கிறீர்கள், பார்க்கலாம். உன் ஈர இதழில் சில வாரங்கள் புத்தன் சாரங்கள் உறங்கவில்லை தாமரை பூவே ஆனேன் நானே எத்தனை பித்தன். பாடல் வரிகள் மீண்டும் தருகின்றேன். உன் ஈர இதழில் சில வாரங்கள் புத்தன் சாரங்கள் உறங்கவில்லை தாமரை பூவே ஆனேன் நானே எத்தனை பித்தன். அலைங்கள் 4 6 5 9 3 0 0 5 5. இதோ ஒலிக்கிறது காதல் கீதம் திரைப்பட பாடல். பாடலுக்கான இசை ஞானி இளையராஜா, பாடல் வரிகள் வைரமுத்து, பாடல் எஸ்பிபியின் குரலில் ஒலிக்கிறது.

0: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய மண்ணிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்
1: கலையக நேரம் 11:20. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: தேவகுமார் பாடலை கண்டுபிடித்தீர்களா?
2: ஆமாம். ஈரத்தாமரை பூவே உன்னிதழில் எத்தனை சாரல்கள் புத்தனானே பித்தனானே உறங்கவில்லை சில வாரங்கள்.
1: கண்டுபிடித்தீர்கள்.
2: ஈரத்தாமரை பூவே அந்த பாடல்.
1: சரி, பார்க்கலாம். கண்டுபிடித்தீர்கள். நீங்கள் தெரிந்து கொள்கின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். யோகா.
1: யோகா கண்டுபிடித்தீர்களா பாடலை?
3: ஆமாம், அதே பாடல் தான். பாய்மர கப்பல் படத்தில் இருந்து.
1: சரி, நன்றி. யோகா அணிந்து கொண்டதற்கு நிகழ்ச்சி அணிந்து கொள்கின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
1: செல்வி பாடலை கண்டுபிடித்தீர்களா?
4: ஆமாம், பாய்மர கப்பல் படத்தில் வந்து ஈரத்தாமரை பூவே.
1: சரி, நீங்களும் அதே பாடலை கூறியிருக்கிறீர்கள். நிகழ்ச்சி அணிந்து கொள்கின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
5: பழக்கம். நான் பிரசோதனை சொந்த மொழியில கண்டுபிடிச்சோட சொல்லணும். 1988 வந்த பாய்மர கப்பல் இருந்து ஈரத்தாமரை பூ என்ற பாடல்.
1: ஆமாம், இணைந்து கொண்ட நேர்கள் அனைவருமே சரியான திரைப்பட பாடலை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது பாய்மர கப்பல் திரைப்படத்திற்காக பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். விளம்பரங்களை அடுத்து அந்த பாடல் ஒலிக்கும்.
0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மேயர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

0: This is Tamil FM 101.3.
1: கலைஞர் நேரம் 11:24 நிமிடம் நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மில் குழம்பிய குட்டையில் பாடலை தேடுவோம். சரி, இப்பொழுது அடுத்த பாடலுக்கான பாடல் வரிகளை வழங்குகின்றேன். கவனமாக கேளுங்கள். என்னாலுமே என் கண்மணி, உன் முகத்தை எனது காதோடு வைக்காதே. சொல் முல்லை, என் பாட்டுக்கு நீ முதல் முகவரி எப்போதும். ஓ ஓ தைக்காதே வரிமூடி நெஞ்சத்தில். மீண்டும் அந்த பாடல் வரிகளை வழங்குகின்றேன். என்னாலுமே என் கண்மணி, உன்முகத்தை எனது காதோடு வைக்காதே. சொல் முல்லை, என் பாட்டுக்கு நீ முதல் முகவரி எப்போதும். ஓ ஓ தைக்காதே வரி மூடி நெஞ்சத்தில். பாடலை கண்டுபிடித்தால் அலையுங்கள் 416-593-0055. ஒலிக்கிறது ஈரத்தாமரை பூவே, கே வி மகாதேவனின் இசையில், வைரமுத்துவின் வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் குரலில்.

0: காலை நேரம் 11:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குழம்பிய குட்டையில் பாடலை தேடுவோம் போட்டி நிகழ்ச்சி. அந்த பாடல் வரிகளை மீண்டும் வழங்கிவிடுகின்றேன். என்னாலுமே என் கண்மணி உன்முகத்தை எனது காதோடு வைக்காதே. சொல் முல்லை என் பாட்டுக்கு நீ முதல் முகவரியே போதும். ஓ ஓ தைக்காதே வரி மூடி நெஞ்சத்தில். பாடலை கண்டுபிடித்தால் அலையுங்கள் 4165305. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் பிரசாத் வங்காயகரன். நான் குழம்பி போய் தான் பாடல் குழம்பிட்டு உள்ளதாக பார்ப்போம்.
0: பாடல் குழம்பி விட்டதா இல்லை நான் குழம்பி விட்டேனா?
1: நீங்களுக்கு அந்த கால அந்த வார்த்தையெல்லாம் காண கிடைக்குது இல்லை. வரியில போய் என் கண்மணி உன் காதல் எந்த பாடல் சிட்டுக்குருவி பிள்ளையாத்தான் சொல்றேன் உங்களோட
0: நீங்கள் அந்த பாடலை சொல்லு என் கண்மணி உன்காது. சரி சரி பார்க்கலாம். நன்றி. நிகழ்ச்சி அறிந்து கொள்கின்றார் தனியார். வணக்கம். நலமாக நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சரி பாடலை கண்டுபிடித்தீர்களா?
2: இல்ல நான் சொல்றது பிள்ளையாத்தான் இருக்கு. நானும் குழம்பிட்டேன். உன்னை கூட என்னை தருவேன்.
0: சரி பார்க்கலாம். நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்றார் தனியார். வணக்கம்.
3: வணக்கம்.
0: அதோகுமார் கண்டுபிடித்திருக்கலாம் பாடலை.
3: வலிமை படத்துல இருந்து அம்மா அந்த பாடல் நினைக்கிறேன்.
0: வலிமை என்ன பாடல்?
3: அம்மா அம்மாக்கு தாய்க்கான ஒரு பாடல் இருக்குல்ல அம்மா அந்த அப்படி சொல்றாங்கிற பாடல்.
0: சரி சரி பார்க்கலாம். யார் எந்த நேயர் சரியாக சொல்லி இருக்கிறார் என்பதை பார்க்கலாம். நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்றார் தனியார். வணக்கம்.
4: வணக்கம். யோகா.
0: யோகா கண்டுபிடிச்சிருக்கலா பாடலை?
4: ஆமா, இது வாசுட மகன் நடிச்ச படம். தொட்டால் பூமலரும். முகத்தை எப்போது மூடி வைக்காதே, எனது நெஞ்சத்தில் முள் வைக்காதே, அப்படி ஒரு பாட்டு.
0: அப்படி ஒரு
4: கண்மணி காதோடு சொல் உன் முகவரி, அப்படி தொட.
0: அப்படி ஒரு பாடல். சரி
4: அதே பாடல் தான்.
0: அதே பாடல் தான். நன்றி யோகா.
4: நன்றி நன்றி.
0: ஆமா ஆமா, யோகா குறிப்பிட்ட பாடல் சரியான பாடல். முகத்தை எப்போது மூடி வைக்காதே, எனது நெஞ்சத்தில் முள்ளை தைக்காதே, என் கண்மணி காதோடு சொல் உன் முகவரி, ஓ எந்த நாளுமே என் பாட்டுக்கு நீ முதல் வரி. இதுதான் அந்த பாடல் வரிகள். சரி, நிகழ்ச்சியை இணைந்து நேர்களுக்கு நன்றி. விளம்பரங்களை அடுத்து அந்த பாடல் ஒலிக்கும். பாடலை கேட்டு பார்த்தால் உங்களுக்கு அந்த பாடல் மிக தெரிந்த பாடலாகவே இருக்கும்.
5: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ. ஏசியன் மெகா சேல்.
6: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
7: ஆலோசனைகளும்
6: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4761-4765-4661.
8: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
9: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
10: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
11: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TVயை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
7: ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய் லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
12: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
13: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
0: சரி, நிகழ்ச்சியிலே அடுத்த பாடலுக்கான பாடல் வரிகளை வழங்கிவிடலாம். அன்பே, ஏங்கும் காற்றில் குக்கு கூ குயிலோசை, தினம் இங்கே கேட்குதே வா. ஓ, எங்கே நான், இங்கே நீ வா. ஒரு நெஞ்சை ஆசை பார்ப்பாயோ, நீ மீண்டும் கீதம் கேட்டாயோ. மீண்டும் அந்த பாடல் வரிகள். அன்பே, ஏங்கும் காற்றில் குக்கு கூ குயிலோசை, தினம் இங்கே கேட்குதே வா. ஓ, எங்கே நான், இங்கே நீ வா. ஒரு நெஞ்சை ஆசை பார்ப்பாயோ, நீ மீண்டும் கீதம் கேட்டாயோ. அலையுங்கள் 4 6 5 9 3 0 0 5 5. ஒலிக்கிறது அரபு நாடே பாடல். தொட்டால் பூ மலரும் திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜாவின் செயல், ஹரிச்சரண், யுவன் சங்கர் ராஜா ஆகியோர் இணைந்து பாடிய அந்த பாடல்.

0: கலைக நேரம் 11:44. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் குழம்பிய குட்டையில் பாடலை தேடுவோம் போட்டி நிகழ்ச்சி. அந்த பாடல் வரிகளை மீண்டும் வழங்கிவிடுகின்றேன். அன்பே, ஏங்கும் காற்றில் குக்கு கு குயிலோசை, தினம் இங்கே கேட்குதே வா. ஓ, எங்கே நான், இங்கே நீ வா. ஒரு நெஞ்சை ஆசை பார்ப்பாயோ, நீ மீண்டும் கீதம் கேட்டாயோ. பாடலை கண்டுபிடித்து பல நேர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள், அவர்களை சந்திக்கலாம். சரி, முதலிலே இவரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா. தேவகுமார்.
0: தேவகுமார், கண்டுபிடித்தீர்களா பாடலை?

0: பார்த்தாலும் அந்த பாடல் நினைக்கிறேன்.
1: அந்த பாடல் என்று நினைக்கிறீர்கள், சரி பார்க்கலாம். அந்த பாடல் தான் நினைக்கிறேன், பிறகு உறுதியாக சொல்லுகிறீர்கள் அந்த பாடல்
0: தான்.
1: சரி, நிகழ்ச்சி நடந்து கொள்கின்ற தனியார் வணக்கம்.
2: வணக்கம், நான் புருஷோத்தம் கேட்கிறேன். நான் உறுதியாக சொல்றேன், பூவுக்குள் பூவம் வந்திர படத்திலிருந்து அன்பை ஒரு ஆசை கீதம் அந்த பாடல்.
1: என்று நீங்களும் உறுதியாக நீங்களும் சொல்லியிருக்கிறீர்கள். சரி,
2: நான் உறுதியாக சொல்றேன்.
1: சரி, நன்றி. நிகழ்ச்சி நடந்து கொள்கின்ற அடுத்த வணக்கம்.
3: வணக்கம். யோகா.
1: யோகா கண்டுபிடித்தீர்களா பாடலை?
3: ஆமா, அவங்க ரெண்டு பேரும் சொன்ன சரியான பாடல் தான் பூகம்பம் படத்தில்.
1: இருவரும் சரியான பாடலை கூறியிருக்கிறார்கள். நன்றி, நன்றி யோகா. ஆமாம், நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேயர்கள் அனைவருமே சரியான பாடலை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்பொழுது ஒலிக்கிறது அந்த பாடல், பூக்கள் பூகம்பம் திரைப்படத்திற்காக சங்கீதராஜன் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் குரலில் ஒலிக்கிறது பாடல்.

0: சரி, இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற பாடல் வரிகளை பார்க்கலாம். மனசிற்கு இந்த பாட்டுக்குள்ள வாடி அடி பூங்கொடி பாடல் இனிக்கும். இந்த வயசு படிச்சுக்கத்தான் சேர்ந்து மாமன் படிக்கும், சேர்ந்து படிக்கும் மாமன் புதுசு பாட்டிற்கு இப்படி பாடடி இனிக்கும் பாடல் பாடடி. மீண்டும் அந்த பாடல் வரிகளை வழங்குகின்றேன். மனசிற்கு இந்த பாட்டுக்குள்ள வாடி அடி பூங்கொடி பாடல் இனிக்கும். இந்த வயசு படிச்சுக்கத்தான் சேர்ந்து மாமன் படிக்கும், சேர்ந்து படிக்கும் மாமன் புதுசு பாட்டிற்கு இப்போ பாடடி இனிக்கும் பாடல் பாடடி. பாடல் தெரிந்தால் அலையுங்கள். 4 6 5 9 3 0 0 5 5. மீண்டும் அந்த பாடல் வரிகள். மனசிற்கு இந்த பாட்டுக்குள்ள வாடி அடி பூங்கொடி பாடல் இனிக்கும். இந்த வயசு படிச்சுக்கத்தான் சேர்ந்து மாமன் படிக்கும், சேர்ந்து படிக்கும் மாமன் புதுசு பாட்டிற்கு இப்போ பாடடி இனிக்கும் பாடல் பாடடி. அலைங்கள் 4 6 5 9 3 0 0 5 5.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
4: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
5: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையும் தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
6: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வேக்யூம் இலவசமாகவும், $299 6 கதரைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 905-302-9494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
7: Everything okay, no problem undichinam.
8: Bar kalamu closing da tadikira nadik.
9: The customer you're trying to reach is not available.
10: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
7: Last minute left. Closing day, the brothers, chillam thuk, thanks.
8: Chillam illa dad, silvam.
7: Chari.
0: Kalaiga neram 11:54. Sari, nikal chile ganindu kulukundu nere sandhikalam. Vanakam.
11: Vanakam, Yoga.
0: Yoga, and the padle kandu putti thirikla, Yoga.
11: திருப்பி அந்த குழப்பிய வரி வேற கச்சலுங்க, பயங்கரமா குழப்பி.
0: சரி, மனசிற்கு இந்த பாட்டுக்குள்ள வாடி அடி பூங்கொடி பாடல் இனிக்கும். இந்த வயசு படிச்சுக்கத்தான் சேர்ந்து மாமன் படிக்கும், சேர்ந்து படிக்கும் மாமன் புதுசு பாட்டிற்கு இப்போ பாடடி இனிக்கும் பாடல் பாடடி.
11: இல்லை, நான் ஆட்டாடி மனசிற்கு அப்படி என்ன நினைச்சேன், அந்த பாட்டு வராது. கழுகு பட பாட்டு நினைச்சேன், அது இல்லைன்னு.
0: அந்த பாடல் இல்லை,
11: அது இல்லைன்னு. சரி, பார்ப்போம்.
0: சரி, பார்க்கலாம். நிகழ்ச்சி நினைத்து கொள்கின்றார் தனியார். வணக்கம்.
12: வணக்கம் அண்ணா. அதுவோமா
0: சிவகுமார் கண்டுபிடித்தீர்களா பாடலை?
12: கொஞ்சம்
0: கன்ஃபியூஸாக தான் இருக்கேன்.
12: ஆமாம், அது அடி ஆடு பூங்கொடி அந்த பாடலாக இருக்கு. இல்லை,
0: அடி ஆடு பூங்கொடி அந்த பாடலும் இல்லை. இன்னொரு நேரம் இணைந்து கொள்கிறார். பார்க்கலாம். வணக்கம்.
13: அதே பாடல் என்று சொல்லிடுறேன்.
0: என்ன பாடல்? கண்டுபிடிக்க கஷ்டமாகத்தான் இருக்கிறது இல்லையா? காரணம் அது நான் வாசித்த விதம் அப்படி, எழுதியது ஒரு விதம், பாடலை வாசித்தது ஒரு விதமாக இருக்கிறது. சரி, இதோ அந்த பாடல் ஒலிக்கிறது. நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த, மகிழ்வோடு இணைந்து சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒடிக்கிறது பாடல் மெனோ எஸ் ஜானகியின் குரலில், தங்க மனசுக்காரன் திரைப்படத்திற்காக இசைஞானியின் இசையல்.

0: കലയണേരം 12 മണി. സി എം ആർ തമിഴ് എഫ് എം ചെയ്തി ചുരുക്കം. ഉയർത്ത ഞായറ് ഭയങ്കരവാദ താക്കുതൽ തുടർബാണ് വിചാരണകൾ എന്ത കാരണം കൊണ്ടും നിർത്തപ്പെടക്കൂടാതെന് കൊളുമ്പ് പേരായർ ഇലത്തിൻ ഊടക പേച്ചാളർ അരുൾതந்தை സിരിൽ ഗാമിനി വലിയുറുത്തിയിരിക്കാറ്. ഉയർത്ത ഞായറ് കുണ്ടുപിടിപ്പ് സംഭവത്തിൻ ഗുണ്ടുകൾ ജെ വി പി കക്ഷിയും ദേശീയ പട്ടിയൽ വേപ്പാളരായിരുന്ന ഇബ്രാഹിമിൻ സെപ്പു തൊഴിൽച്ചാലിയിലേ തയ്യാറിക്കപ്പെട്ടനെ മുന്നാൾ ജനാധിപതി മഹിന്ദ രാജപക്സാവിൻ പേച്ചാളർ സട്ടത്തരണി മനോജ് ഗമകേ തെരുവിത്തിരിക്കാറ്. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 20 உறுப்பினர்கள் கட்சியை விட்டு விலகி பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்க உள்ளதாக லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். கனடாவின் 31வது ஆளுநராக பொறுப்பேற்ற லூயிஸ் ஆர்பர் தமது வேறுபாடுகளை அமைதியான முறையில் கையாள்வதன் மூலமே ஒரு சிறந்த நாட்டை உருவாக்க முடியும் என தெரிவித்திருக்கிறார். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் 7 வருடங்களுக்கு பின்னர் வடகொரியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார். சீனாவின் தனித்துவமான செல்வாக்கை மீண்டும் நிலைநாட்டும் நோக்கிலேயே இந்த பயணம் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.
1: பன்மொழி கலாச்சாரம் மிக்க கனடிய மண்ணிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
0: கலைக நேரம் 12 மணி 2 நிமிடம். மற்றொரு புதிய நாளுக்குள்ள பிரவேசித்திருக்கின்றோம். இன்று ஜூன் மாதம் 9ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நாட்களை கொண்டாடவிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கலைஞர்கள், நேயர்கள் மற்றும் நிர்வாகத்தின் சார்பில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் வெப்பநிலை பார்த்து விடலாம். இன்றைய பகல் பொழுதில் அதிகூடி வெப்பநிலையாக 26 பாகை செல்சியஸ் காணப்படும். இன்றைய பகல் பொழுது சூரிய ஒளி நிரம்பியதாக காணப்பட்டாலும் இடிமுழக்கத்துடன் கூடிய மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் சில இடங்களிலே 40% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளின் அதி குறைந்த வெப்பநிலையாக 19 பாகை செல்சியஸ் காணப்படும். இன்றைய பின்னரவில் தொடர்ந்தும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்த பெருமாகத்தில் எரிபொருள் விலைகளிலே மாற்றங்கள் எதுவும் இல்லை. தொடர்ந்தும் 170.9% ஆகவே நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலை இருக்கப்போகிறது.

0: காலை நேரம் 12:04 நிமிடம். இப்பொழுது முதல் உங்களுக்காக நிகழ்ச்சியில் நீங்கள் அமைந்து உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அளிக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 4 6 5 9 3 0 0 5 5. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற முதலாவது நேரை சந்திக்கலாம். வணக்கம். நலமாக இருக்கிறோம் புருஷோத்தமன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: அதே மாதிரி மற்றதுக்கும் இப்படி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். மது அடிக்காம மயக்கம் தர விஷயாண்டு இந்த பன்னெண்டு மணிக்கு.
0: சரி, பார்க்கலாம் பார்க்கலாம்.
1: நன்றி. நான் சும்மா ஏற்காடு சொன்னேன். காசி படத்துல இருந்து ஆத்தோரத்தில் ஆழமிடம் என்ற பாடல்.
0: சரி, இது உங்கள் தெருவில் பாடல் வைக்கிறது புருஷோத்தமன். கேட்டு மகனங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வாய்ப்பு தந்த
0: நன்றி, வணக்கம். பாடல் காணி இசைஞானி இளையராஜா பாடல் ஹரிஹரனின் குரலில் ஒலிக்கிறது.

0: சம டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 Soul and Fire events.kilikoot.ca. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165 ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஹாஃப் சாரீஸ் பிளவுசஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ் ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ் லெகிங்ஸ் நைட் வேர் மென்ஸ் கலெக்ஷன் குர்தி $2410 நைட்டி $3410 சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப் பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139 ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில் மார்க்கமென் லோரன்ஸ் 36-01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ ஏசியன்ஸ் மெகா சேல்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 9054568433.
5: கலைய நேரம் 12:13. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் ஜோகா.
5: யோகா என்ன பாடல் திருவோடு வந்திருக்கிறீர்கள்?
6: எனக்கு இன்னைக்கு கங்கைய மரன் வரிகள்ல இசைஞானி இடைசையில பூஞ்சோலை பழத்தில் இருக்கு. காலக்குயிலே கண்ணுறக்கம் போனதடி அந்த பட்டத்தப்பா.
5: சரி, இதோ உங்கள் தெருவில் பாடல் ஒடிக்கிறது, கேட்டு மங்களங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
6: மீண்டும் சந்திப்போம். நன்றி.
5: வணக்கம். வணக்கம். பாடலோட SP பாலசுப்ரமணியம் பாவதாரணி.

0: CanSmile Dental Orthodontics Implants Oral Surgeries Emergency Dental Care Dr. Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி டிக்ஸியன் டண்டாஸ் இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோட் யூனிட் 206 905-949-5656 905-949-5656 CanSmile Dental
1: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
1: இட்டோபிகோ
2: 416-746-2742
3: Everything okay, no problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
0: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maachavum. Call Pradeep Selvam, 416-268-0155. 416-268-0155. 0155
3: last minute left closing jeda pradesh chellathukku thanks
4: chellam illa da selvam
3: seri seri
6: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
7: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
8: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
9: உலகம் முழுவதும் 101.3
10: கலை நேரம் 12:20 நேரில் கேட்டுக்கொண்டு பதிவு செய்யமா தமிழ் எஃப்எம் 101.3 உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
11: வணக்கம் கமல் பாரதி. செல்வி.
10: வணக்கம் செல்வி, எப்படி இருக்கிறீங்கள்?
11: நலமாக இருக்கிறேன், நன்றி. நீங்கள்?
10: நலமாக இருக்கிறோம், நன்றி. என்ன பாடல் திருப்பாடு வந்திருக்கிறீர்கள் இன்று?
11: எனக்கு சிவகாமியின் செல்வன் படத்தில் இருந்து சிவசுநாதன் அவர்கள் பாடின எதற்கு முறக்காலம் உண்டு அந்த பாடல்.
10: அவ்வளோ இன்றைக்கு அவ்வளோ கஷ்டமா போட்டி நிகழ்ச்சி? இப்படியெல்லாம் பாடல்கள். சரி, இதோ உங்கள் தெரிவில் பாடல் ஒழிக்கிறது, கேட்டு மகிழுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
11: நன்றி
10: நன்றி நன்றி வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு மெல்லிசை மன்னர் ரமேஷ் விஸ்வநாதன்.

0: கலை நேரம் 12:25 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சிவந்தி, அழைக்கிறேன். எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம் சிவந்தி, நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன், நன்றி.
0: என்ன பாடல் தெரிவு?
1: கிளிப்பிள்ளை திரைப்படத்தில் இருந்து அணையாத கோயில் தீபமே வா.
0: சரி, இதோ உங்கள் தெரிவில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோட எஸ்பி பாலசுப்ரமணியம், பாடல் வரிகள் கவிஞர் முத்துலிங்கம், பாடல் காணி சங்கர் கணேஷ்.

0: கலைகணிரமாக 12:30 நேர்கள் கேட்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் மேல் உங்களுக்காக. நிகழ்ச்சியிலே நீங்கள் மனித உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-593-0055. நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கிற நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். தேவகுமார்.
0: தேவகுமார், என்ன பாடல் திருவோடு வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு இதய முரளி படத்திலே இருந்து வான் வான் அந்த பாடல் ஒரு புது பாடலாம்.
0: சரி, இதோ உங்கள் தெருவில் பாடல் வைக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி.
0: நன்றி. வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு மொய்சான், பாடல் காணிசை எஸ் தமன்.

0: ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ்.
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்
2: வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443.
3: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
4: உலகம் முழுவதும் 101.3
5: கலை நேரம் 12:37 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். நலமாக இருக்கிறோம் காந்தி, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
6: நானும் நலமா இருக்கிறேன்.
5: என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
6: பாடலுக்கான
5: இசை சௌந்தர்யன்.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன்.com.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ சிஆர்ஏ

0: காலை நேரம் 12:47 நேர்களில் கேட்டுக்கொண்டிருப்பது உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேயர். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்?
1: சங்கர்.
0: சங்கர், என்ன பாடல் திருவிட்டு வந்திருக்கிறீர்கள் சங்கர்?
1: எனக்குன்னா அந்த காதல்

0: கலைஞர் நேரம் 12:53 இன்றைய உங்களுக்காக நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இணைந்து கொள்கின்ற நேரே சந்திக்கலாம். வணக்கம்.
1: கமல்பாபி, என்ன உருப்பிட்டி ஒரு ராஜா சிஎம்ஆருடாக.
0: ராஜா, என்ன பாடலோடு வந்திருக்கிறீர்கள்?
1: பாடலுக்கு முதல் உங்களோட சின்ன ஒரு டவுட் ஒன்று இருக்கலாமா?
0: தெரிந்தால் சொல்லுகிறேன், கேளுங்கள்.
1: ரெண்டா, நீங்கள் சங்கீதத்தில் தமிழ் டிகிரியே செய்யுங்க, உங்களோட தமிழ் மிகவும் அருமையான சுத்த தமிழ், அமைதியான குரல், வாழ்த்துக்கள் உங்களுக்கு முதல்.
0: நன்றி நன்றி.
1: நான் பலதரகம் எடுத்து உங்களுடைய நல்ல அமைதி, நீங்கள் கோபப்பட மாட்டீங்க, மற்ற ஒரு சில அறிவிப்பாக வந்து கோபப்படுத்தி கோபப்பட மாட்டீங்க, நல்ல விஷயம், நன்றி, வாழ்த்துக்கள். சொல்லத்தான் நினைக்கிறேன் என்ற பாடலை எனக்கு எப்பவும் நான் ஹாப்பி ஆக சோகப்பாடலில் தான் கூட விரும்பி வழக்கம். அதே மாதிரி இப்போ என்னுடைய நண்பனார் எங்களுடைய பேர் எல்லாருக்காக இந்த பாடல்
0: சொல்லத்தான் நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டீர்கள். சரி, நன்றி, மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு நிறைவுபெறுகிறது இன்றைய உங்களுக்காக நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகின்ற நேரம். மீண்டும் மற்றொரு ஒளிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரை தொடரும் பொழுது சிறந்த பொழுதாக எல்லோருக்கும் தொடர, இல்லாமல் எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். இன்றைய நிகழ்ச்சிகளை அடுத்து தொகுத்து வழங்க கலையகத்தில் காத்திருக்கின்றார் என்றென்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்நாதன். மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே. அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

0: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றி புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
3: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. 647-887-9358.
4: அலிவி

0: இதயத்தின் ஓசை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 www.cmr.fm இதயத்தில் துள்ளும் தமிழ்.
1: நேரம் 1 மணி.
2: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். நாட்டில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர உதவிய உளவுத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதன் மூலம் தற்போதைய அரசாங்கம் நாட்டின் தேசிய பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறையை பலவீனப்படுத்தி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் உள்ள நட்சத்திர விடுதி ஒன்றில் 600,000 போலி அமெரிக்க டாலர்களுடன் ஒரு பெண் உட்பட 4 புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மறு அறிவித்தல் வரும் வரை ஈரானுக்கான பயணங்களை தவிர்க்குமாறு இந்தியர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அங்கிருந்து இந்தியர்களை நாட்டை விட்டு உடனடியாக வெளியேறும்படி தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கிண்ண உதைப்பந்தாட்ட போட்டிகள் நடைபெறும் காலப்பகுதியில் டொரண்டோவில் சில பகுதிகளில் தபால் விநியோகம் தாமதமாகும் என கனடா போஸ்ட் தெரிவித்திருக்கிறது. பிலிப்பைன்ஸின் தெற்கே உள்ள மிண்டானோ தீவு பகுதிகளில் ஏற்பட்ட 7.8 அளவிலான நிலநடுக்கத்தில் 35 மேற்பட்டோர் உயிர் இழந்திருக்கிறார்கள். இதேவேளை கியூபாவின் மேற்கில் நேற்று 6.1 அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. தலைநகர் ஹவானாவில் கட்டிடங்களில் இதை உணர முடிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேத விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
3: உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க
4: மகிழ்ச்சியாக
5: நீங்கள் கேட்கலாம்.

நன்றி. உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்படது முதல் உங்களோடு என்றென்றும் அன்புடன் எஸ்டி செந்தில்லாதன். இன்று ஜூன் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. புதிய நாளன்றின் தொடக்கத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடங்கியிருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். இன்று ஜூன் 9ஆம் தேதி பிறந்த நாள். திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சீமார் கலைஞர்கள் நேர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொண்ட பெரும்பாகத்தில் 18 செல்சியஸாக இருக்கிறது. புகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று கிழக்கு நோக்கி மாலைக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 15 செல்சியஸாக குறைபடியும், வானம் தெளிவாக காணப்படும். இன்றைய பகல் பொழுது அதிகுடிய வெப்பநிலை 26 செல்சியஸாக இருக்கும். 29 செல்சியஸாக உணரப்படும். சில இடங்களிலே லேசான மழை தூறலுக்கான வாய்ப்புகள் 40%. மதிய பொழுதிலே இடிமுழக்கத்தோடு சில இடங்களிலே மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு பொழுதும் இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதிகூடிய வெப்பநிலை 19 செல்சியஸாக இருக்கும். புதன்கிழமை முகில் கூட்டத்தோடு 29 செல்சியஸாக இருக்கும். வியாழக்கிழமை சூரியொளியுடன் முகில் கூட்டம் இணைந்து காணப்படும். 30 செல்சியஸாக இருக்கும். வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் முகில் மூட்டத்தோடு காணப்படும் என்று இப்பொழுது வானிலை வானிலை நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நேர்கள் இப்பொழுது முதல் உலகம் சுற்றும் வானிலை நிகழ்ச்சியினை கேட்கலாம். 3 மணிக்கு இன்றைய நட்சத்திரம், 3:30க்கு ராகம் தாளம் பல்லவி தப்பு தாளங்கள், 4 மணிக்கு உங்களுக்கான சிலை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 5 மணிக்கு அதிகாலை செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து ரியூஸ் நிகழ்ச்சியினையும் விடியல் நிகழ்ச்சியினையும் கேட்கலாம். 6 மணி வரை வைகரை வசந்த ஒலிபரப்பாகும். 6 மணியிலிருந்து 9 மணி வரை புத்தம்புது காலை. இன்றைய நிகழ்ச்சியினை ஆரம்பிக்க சத்யபிரகாஷ் வந்தனா ஸ்ரீனிவாஸ் பாடுகின்ற பாடல் மன்னார் வகையரா திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்க போகிறோம். நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 4165935

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
4: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும்
4: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4665-4661.
6: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
4: 9699 ஜேன் ஸ்ட்ரீட் மேப்பிள்
6: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. சம்மர் டைமில் ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர் சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் .kilikoot.ca.
7: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
8: நேரம் 1:11 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் இப்பொழுது முதல் நேர்கள் கேட்க இருப்பது உலகம் சுற்றும் பாலிபன் ஊர் கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சி. உங்களுக்காக தரவுகள் தரப்படும். அந்த தரவுகளை வைத்துக்கொண்டு அது எந்த ஊர் என்பதை நீங்கள் கண்டுபிடித்து சொல்ல வேண்டும். அதன் பின்பு அந்த ஊரின் சிறப்புகளை பற்றி பேசப் போகிறோம். அந்த ஊரில் பிறந்தவர்கள், அந்த ஊரில் வாழ்ந்தவர்கள், அந்த ஊரிலே பிரதான தொழில் என்னவாக இருக்கிறது, இதைவிட குறிப்பாக அதாவது அந்த ஊரில் இருக்கிற ஆலயங்கள், தேவாலயங்கள், பள்ளிவாசல்கள் இவற்றை பற்றியும் உங்களுக்கு தெரிந்த அனைத்து தகவல்களையும் நேரோடு பரிமாறுகின்ற ஒரு நிகழ்ச்சி தான் உலகம் சுற்றும் பாலிவன். எனவே நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம். 416-593-0005 ஒரு ஊரை கண்டுபிடித்தோம் என்றால் அந்த ஊரை பற்றிய உங்களுக்கு தெரிந்த தகவல்களை மற்ற நேரோடு நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். சரி, இப்பொழுது உங்களுக்கான முதலாவது தரவு, இது இலங்கையின் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே உள்ள பலிகாமம் மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவிலே அடங்கியுள்ள ஒரு ஊர். இது இலங்கையின் யாழ்ப்பாண மாவட்டத்திலே உள்ள பலிகாமம் மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவிலே அடங்கியுள்ள ஒரு ஊராகும். இந்த ஊர் யாழ்ப்பாணத்திலிருந்து கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் தூரத்திலே, 12 மைல் தூரத்திலே அமைந்திருக்கின்றது. அதைவிட சிறப்பாக இந்த ஊர் வடக்கு பக்கத்திலே சில்லாலை, மாதகல் ஆகிய ஊர்களை வடக்கு எல்லையாக கொண்ட இடமாக இருக்கிறது. இலங்கையின் யாழ்ப்பாண மாவட்டத்திலே உள்ள வலிகாமம் மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்திலிருந்து 12 மைல் தூரத்தில் அமைந்திருக்கிறது. வடக்கு எல்லையை சில்லாலை, மாதகல் ஊர்கள் வடக்கு எல்லையாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதை வைத்துக்கொண்டு உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறதா பார்ப்போம். 416-593-0055. முன்பு ஒருமுறை இந்த ஊரை பற்றி பேசியிருக்கிறோம் என்ற ஒரு ஞாபகம் இருக்கிறது. பார்ப்போம். இதை வைத்துக்கொண்டு உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறதா? 416-593-0055. பாடல் தொடர்ந்து நேர்களை சந்திக்க போகின்றோம். கூட்டாளி, கூட்டாளி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. அனுராதா ஸ்ரீராம் மற்றும் சாமினி ரவீந்தர் பாடுகின்ற பாடல்.

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: வாட்ஸ் ஹேப்பனிங் சூ சார்?
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 9054568433.
6: நேரம் 1:19 நிமிடம். சிமார் தமிழ் எஃப்எம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். நேரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில்களோடு நேரில் இணைந்திருக்கின்றார்கள். சரி, அந்த தகவல்களை மீண்டும் தருகிறோம். இலங்கையின் யாழ்ப்பாண மாவட்டத்திலே வலிகாமம் மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் அடங்கியுள்ள ஒரு ஊராகும். இது சில்லாலை மாதகல் ஆகியோர்களை வடக்கில் கொண்டது. யாழ்ப்பாணத்திலிருந்து கிட்டத்தட்ட 12 மைல் தூரத்தில் அமைந்திருக்கிறது. நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? விளங்கவில்லை.
7: வணக்கம், ஜோகா.
6: ஜோகா சொல்லுங்கள்.
7: நீங்க இதுல சில்லாலை மாதகல் மாசனா? நீங்க
6: ஆமாம், சில்லாலை மாதகல்
7: வடக்குல வடலி அடைப்பு இருக்க?
6: அல்ல, அப்ப வழியா இருந்து வடலி ஒன்றும் போட்டு அடைக்கலேன்.
7: இதுக்கு
6: மேல விட்டா இந்த பண்டத்தெரிப்பு வடலி அடைப்பு எல்லாம் சில்லாலைகள்னு சொல்லுவார்கள். அப்படியோ, சரி பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்கு. நீங்கள் பனிப்புலம் என்று சொல்லுகிறீர்கள். மேலதிகமாக பனிப்புலத்தை பற்றி ஏதாவது தெரியுமா?
8: பண்டத்தெருப்புக்கு
6: அருகில் அங்க வேற வேற ஊர்கள் அல்லவா வரும்? சில்லாலை மாதகள் வராது அல்லவா?
8: பண்டதற்கு
6: பேரை சொல்ல வேண்டாம். எந்த நாட்டு மக்கள் இருக்கிறார்கள்? சரி, அதுக்கு அடுத்த பக்கத்துல சொன்னால் மூன்றாவது விட்ட சொல்லுவீங்களோ? இல்ல தானே, பக்கத்தில், அதாவது பக்கத்தில் ஒரு எல்லையில் இருக்கிற, அதை மாதிரி தான் இந்த ஊரும். நான் கேட்ட ஊர் அது பக்கத்திலே சில்லாலை மாதகள் இருக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் பண்டத்திருப்புன்னு சொல்லிருக்கிறீர்கள். சரி பார்ப்போம். குறித்து வைத்திருக்கிறோம் பண்டத்திருப்பையும். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம், இது ராஜவர்மன்.
6: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
9: இது பனிப்புலம் தான். ஆனால் பண்டத்தெரிப்புக்கு வடலியடைப்புக்கு வடக்கே தான் பண்டத்தெரிப்பு இருக்கிறது. வடலி அடைப்புக்கு தெற்கே பண்டத்தெருப்பு கிடையாது, பண்டத்தெருப்பு வராது. இது பனிப்புலம். இதற்கு ஆக கிட்டடியான ஊர் என்றால் பண்ணாகம். நாம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் இருக்கிறது பனிப்புலத்தில்.
6: பனிப்புலத்திலே?
9: ஆமாம் ஆமாம்,
6: நிறைய சைவாலயங்கள் இருக்கின்றன. அப்படியோ, வேறு ஏதாவது பனிப்புலத்தை பற்றி தேவையா தெரியுமா?
9: இல்லை, பண்ணாகத்துக்கு போயிருக்கிறேன், பனிப்புலத்துக்கு போவதில்லை.
6: பண்ணாகத்துக்கு போயிருக்கு பனிப்புலம்.
9: ஆமாம்,
6: அருகிலே இருக்கிற ஊருக்கு கூட போகவில்லை. சரி பார்ப்போம். நன்றி ராஜவர்மன்.
9: நன்றி
6: நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வடக்கு வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம்,
6: குமார் சொல்லுங்கள்.
10: நீங்கள் கேட்ட இடங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள் தான்.
6: அதான் கேட்டான், தெரிஞ்ச இடம் எந்த இடம்? நீங்க வடலியடைப்பா?
10: நான் வடலியடைப்பு.
6: ஓஹோ,
10: ஆனா நீங்கள் கேட்டிருக்கிறீங்க மாதகலை.
6: இல்ல, நான் மாதகலை பற்றி கேட்கவில்லை. யாழ்ப்பாண மாவட்டத்திலே வலிகாமம் மேற்கு பிரதேசியலாளர் பிரிவிலே இருக்கிற ஊர் சில்லாலை மாதகல் உருள் வடக்கு இல்லையாக இருக்கிறதுன்னு தான்
10: கேட்டிருந்தேன்.
6: வடலி அடைப்பு பண்டத்தடைப்பு எல்லாம் கிழக்கு இல்லையாக இருக்கிறது. இப்பொழுது சரி, இப்பொழுது எந்த ஊராக இருக்கும் என்று நீங்கள் சொல்லி?
10: பரிப்பளம் அம்மன் கோயில் இருக்கு. வேற என்னத்தை நான் சொல்ல, ஆனால் எங்களோட கிராமம் வடலியடைப்பு.
6: சரி சரி, உங்களுடைய கிராமம் வடலியடைப்பு. எனவே அருகில் இருக்கிறது பனிப்பிலம் என்று சொல்லிக்கிறீர்கள். நன்றி குமார், அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில இருக்கிறீர்கள்.
11: வணக்கம், புவி.
6: புவி சொல்லுங்கள்.
11: பனிப்புலத்துல இருந்து வடக்கே தான் அந்த சில்லால மாத எல்லை
6: இருக்குங்களோ? ஆமாம், அதாவது சில்லாலை மாதல் ஆகிய ஊர்களை வடக்கு எல்லையாக கொண்டிருக்கிறது. ஆமாம், அதாவது இந்த ஊருக்கு வடக்கு எல்லையாக இருக்கிறது. பனிப்புலம் தான் என்று சொல்லுகிறீர்கள். அதாவது நான் சொன்ன விவரத்தை பெற்றுக்கொண்டு சொல்லணும். எல்லாத்துல வடக்கிலே இருக்கிறது சொல்லவில்லை, வடக்கு எல்லையாக இருக்கிறதுன்னு தான்
11: சொல்லியிருக்கேன்.
6: சரியா, அப்புறம் நீங்க போயிருக்கிறீங்களா பனிப்புல பக்கம்?
11: இருந்திருக்கிறேன்.
6: வடலி இடப்பில் இருந்திருக்கிறீர்கள். படிப்பதற்காக சென்றிருக்கீங்களா? இல்லை, நன்றி அடுத்த நேரம் சந்திப்போம் வணக்கம் மலைப்பிள்ளை இருக்கிறீர்கள் யார் பேசுகிறீர்கள் ரஞ்சன் சொல்லுங்கள். மாலை ஆலயங்கள் கூட இருக்கப்பதனால் சில வழிகளில் இருக்கலாம், குறிக்கப்படவில்லை, ஆனால் இருக்கலாம் என்று நம்புகிறோம். பனிப்புலத்திலே அது ஒரு சிறப்பு தான். ஆமாம், அது அது இதில் தரவுகளில் இல்லை, ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறோம் மாலைகள். ஆமாம், நிறைய மலர் மாலைகள் செய்பவர்கள் இருக்கிறார்கள். ஆமாம் ஆமாம்,
12: சொல்றது பண்டாரி.
6: வடலியடைப்பு தான் சொல்லுகிறீர்கள். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பிலே இருக்கிறீர்கள்.
13: வணக்கம் அண்ணா, தேவகுமார்.
6: தேவகுமார் சொல்லுங்கள்.
13: ஆமாம், இது சில்லால மாதர் சொல்லிபுரம் மற்றது அந்த சுற்ற நடுவில் இருக்கிற இடம்
6: பனிப்புலம் தான் என்று சொல்லுகிறீர்கள். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பிலே இருக்கிறீர்கள். தீபன் சொல்லுங்கள். பனிப்புலம் தான், மாற்றம் இல்லை. நீங்கள் எதை வைத்து பனிப்புலம் என்று சொல்லுகிறீர்கள்
13: தீபன்?
6: சரி, அப்ப பார்ப்போம். நன்றி, பனிப்புலம் தான் என்று அடித்து சொல்லியிருக்கிறார் தீபன். நன்றி தீபன். ஆமாம், பனிப்புலம் என்பது மிக சரியான பதில்தான். அனைவருமே சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சிலர் பண்டதிருப்பு சொல்லியிருக்கிறார்கள், ஆனால் பனிப்புலம் என்பது மிக சரியான பதில். இலங்கை யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே வலிகாமம் மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவிலே அடங்கியுள்ள ஒரு ஊர் சில்லாலை மாதர்கள் ஆகிய ஊர்கள் வடக்கு இல்லையாகவும் வடலியெழுப்பு பண்டதிருப்பு சில்லாலை எனும் ஊர்களை கிழக்கு இல்லையாகவும் பண்ணாகத்தை தெற்கு இல்லையாகவும் சுழிபுரத்தை பரலாயையும் மேற்கு இல்லையாகவும் கொண்ட ஒரு கிராம அலுவலர்கள் பிரிவாகும் ஒரு கிராம அலுவலர்கள் பிரிவாகத்தான் இருக்கிறது. இந்த கிராம அலுவலர் பிரிவுக்குள் சிறு சிறிய குறிச்சிகள் இருக்கின்ற காலியடி, செருக்கம்புலம், மற்றது செட்டிய குறிச்சி, சாந்தை என்னும் ஊர்களும் இங்கே அடங்கியிருப்பதாக கூறப்படும். சாந்தி என்பது மருவி சிலர் சந்தி என்றும் தெரிவிக்கின்றார்கள். இங்கே முத்துமாரியம்மன் கோவில் இருக்கிறது, காலியடி ஞான வேலாயுதர் கோவில் இருக்கிறது, சாந்தி சித்தி விநாயகர் கோவில் இருக்கிறது. சம்புநாதீஸ்வரர் கோவில் இருக்கிறது, கண்ணகி கோவில் என்பன இருக்கிறது. இதை தவிர பல்வேறு கடவுளுக்கான சிறிய சிறிய கோவில்கள் அங்கே இங்கே தெரு ஓரங்களிலே இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது, அங்கே காணக்கூடியதாக இருக்கும். இவ்வூரில் பன்னாகம் வடக்கு காலையடி அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலை இருக்கிறது. சாந்தை சிட்டம்பலம் வித்யாசாலயம் இருக்கிறது. சுழிபுரம் வடக்கு ஆறுமுக வித்யாசாலயம் என்னும் பாடசாலைகளும் இங்கே இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பனிப்புலம் அம்பாள் சனசமூக நிலையம் மற்றும் பனிப்புலம் கிராம அபிவிருத்தி சங்கம், காலையடி மறுமலர்ச்சி மன்றம் என அமைப்புகளும் இங்கே இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே பனிப்புலத்தில் வாழ்ந்தவர்களை பற்றி ஒரு தகவலும் இல்லை. நேர்களுக்கு ஏதாவது தரவுகள் இருந்தால் அவற்றை கூட நீங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வரும் நேர் சந்திப்போம். வணக்கம், வளர்ப்பிலே இருக்கிறீர்கள். சரி, அவர் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றால், வானொலி நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது வானொலியை கேட்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். சரி, இப்பொழுது விளம்பரங்களை தொடர்ந்து பாடலை தொடர்ந்து அடுத்த ஊருக்கான தரவு.
14: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஓட்டோ.ca. கிச்சனர் ஓட்டலூ மக்களின் மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாட் இப்பொழுது ஸ்காப்ரூவில். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங், டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரூ,
15: 1 pound
16: வரையும், 22 carat ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000-1200 வரை கொடுக்கணும்.
15: வட்டி வெறும் 1.5%
16: துபாய், சிங்கப்பூர், 22 carat தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
17: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
16: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
15: 416-834-2266.
16: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
18: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.
6: நேரம் 1:30 CMR தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொண்டு பெரும்பாக்கத்திலேயே இப்பொழுது 18°C இருக்கிறது. காற்று கிழக்கு வடகிழக்கு திசை நோக்கி மணிக்கு 5 km வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை இப்பொழுது 15°C குறைவடையும். இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 26°C இருக்கும். சூரியோடியுடன் மிகில் கூட்டம் நிறைந்து காணப்படும், 29°C உணரப்படும். மதிய பொழுதிலே சில இடங்களிலே இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 40% என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 19°C இருக்கும். இரவு பொழுது மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. நாளை புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலை 29°C இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முகில் மூட்டத்தோடு அங்காங்கே சூரியொளி தென்பட்டாலும் மழைக்குரிய வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 22°C குறைவடைந்து வியாழக்கிழமை 30°C இருக்கும். வியாழக்கிழமை சூரியொளியுடன் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். சில இடங்களிலே மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை முகில் மூட்டத்தோடு மீண்டும் மழைக்குரிய வாய்ப்புகள் 28°C இருக்கும் என்று இப்பொழுது வானிலைதான் நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நேரல் சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலகம் சுற்றும் பாலிவன் ஊர் கண்டுபிடிக்க நிகழ்ச்சி. அடுத்த ஊருக்கான தரவு இப்பொழுது உங்களுக்காக. இது இலங்கையின் வடமாகாணத்திலே மன்னார் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு சிறிய கரையோர நகரமாகும். இலங்கையின் வடமாகாணத்திலே மன்னார் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய கரையோர நகரமாகும். மன்னார் தீவில் அமைந்துள்ள இந்த ஊர் ஒரு சிறிய ஊராக இருப்பதனால் இது மன்னாரிலிருந்து வடமேற்கே A14 பாதையை இந்த ஊர் ஊடாகத்தான் இந்த A14 பாதை செல்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல வளங்களை கொண்ட இந்த இடத்திலே வேளாண்மை, முத்து குளித்தல், சங்கு குளித்தல் உட்பட பல தொழில்களை மக்கள் செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடக்க காலத்திலே இங்கே அரபியர்களும் தென்னிந்திய முஸ்லீம்களும் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இங்கே முஸ்லீம்களும் தமிழ் மக்களும் இணைந்து இந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இலங்கையின் வடமாகாணத்தில் மன்னார் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு சிறிய கரையோர நகரமாகும். மன்னார் தீவில் அமைந்துள்ள இது மன்னார் நகரிலிருந்து வடமேற்கே A14 பாதை இந்த ஊர் வழியாகத்தான் செல்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை விட பல வளங்கள் கொண்ட இந்த இடத்திலே வேளாண்மை, முத்து குளித்தல், சங்கு குளித்தல் உட்பட்ட பல தொழில்களை மக்கள் செய்து வருகின்றனர். தொடக்க காலத்திலே அரபியர்கள் மற்றும் தென்னிந்திய முஸ்லீம்கள் இங்கே இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழ் மக்களும் முஸ்லீம்களும் கூடுதலாக இந்த ஊரில் இருந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பார்த்துக்கொடுத்திருந்தால் இங்கே ஒரு மத்திய கல்லூரி ஒன்று இருக்கிறது, இதை விட முஸ்லீம் மகளிர் கல்லூரி என்றும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இதை வைத்துக்கொண்டு உங்களால் அந்த ஊரை கண்டுபிடிக்க முடிகிறதா பார்ப்போம். 416-593-0055 416-593-0055 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைத்து அந்த ஊர், இந்த ஊர் என்பதனை நீங்கள் தெரிவிக்கலாம். சரி, ஒலிக்கும் இந்த பாடல் பிரசன்னா சுவேதா மோகன் பாடுகின்ற பாடல், டீக்கடை பெஞ்ச் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: CMR தமிழ் FM 101.3 FM.
1: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்
2: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலாமன் பாக்குறேன் டீன் கலி
1: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
3: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
4: 9052708800
3: உதயம் சூப்பர் மார்க்கெட்
5: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும் ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-6049
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன் எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ் உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462
6: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3
7: நேரம் ஒரு மணி 40 நிமிடம் சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது நேர்களை சந்திக்கப் போகின்றோம் அது எந்த ஊர் என்று கண்டுபிடித்திருக்கலாம் பார்ப்போம் வணக்கம் வலைப்பில் இருக்கிறீர்கள் யார் பேசுகிறீர்கள்
8: வணக்கம் இது ராஜவர்மன்
7: ராஜவர்மன் சொல்லுங்கள் எந்த ஊர் என்று நினைக்கிறீர்கள்
8: இது எருக்கலம்பட்டி
7: எருக்கலம்பட்டி எதை வைத்து எருக்கலம்பட்டி என்று சொல்லுகிறீர்கள்
8: A14
7: இந்த ஊர் ஊடாக செல்லுகிறது
8: ஆமாம் ஊடாக செல்லுகிறது அடுத்தது கடற்கரையோரம் இருக்கிறது அடுத்தது முஸ்லிம்கள் 99% முஸ்லிம்கள் தான் இந்த நகர் சிறிய நகரை பொறுத்தவரையில் ரிஷாத் பதியுதீனுடைய கோட்டை
7: வணக்கம் ஜோகா சொல்லுங்கள்
9: ஆமா இது ராஜவர் சொன்ன மாதிரி அதே இடம் தான் எருக்கலம்பட்டி தான்
7: எருக்கலம்பட்டி
9: குளிக்கிறது ஆமா கரையோர பிரதேசம் தானே முத்து குளிக்கிறது சாமி குளிக்கிறது எல்லாம் நீங்க சொன்னீங்க தானே தரவுல
7: ஆமா
9: அதே இடம் தான்
7: எருக்கலம்பட்டி தான் என்று சொல்லுகிறீர்கள்
9: ஆமா
7: சரி பார்ப்போம் நன்றி நிகழ்ச்சியில கலந்து கொண்ட மிக்கையும்
9: நன்றி
7: அடுத்த நேர சந்திப்போம் வணக்கம் வலைப்பில் இருக்கிறீர்கள் யார் பேசுகிறீர்கள் அழைப்பில் இருக்கிறீர்கள் தேவகுமார் சொல்லுங்கள்
10: நன்றி
7: அடுத்த நேர சந்திப்போம் வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள் யார் பேசுகிறீர்கள்
11: வணக்கம் நான் கலியுகவர்தன் கேட்கிறேன்
7: கலியுகவர்தன் சொல்லுங்கள்
11: நீர் விநியோகம்
7: தொழிற்சாலை ஒன்று இருப்பதாக
11: கேள்விப்பட்டிருக்கோம் போட்டு வீல் இரும்பு வீல் தான் ஓடுவாங்க வயல்ல அப்படி ஒரு நல்ல ஒரு விவசாயமான நெல்
7: சரி பார்ப்போம் நன்றி நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்கு நன்றி அடுத்த நேர சந்திப்போம் வணக்கம் வலைப்பில் இருக்கிறீர்கள் யார் பேசுகிறீர்கள்
12: வணக்கம் நான் புருஷோத்தமன் கயக்குதான் நான் சொன்ன எருக்கலம்பட்டி
7: எருக்கலம்பட்டி தானா சரி பார்ப்போம். அந்த மன்னார் பக்கம் போயிருக்கிறீங்களா நீங்க?

0: அந்த பாடல் என்ன பாடல்? 4169 3005 5 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள பெறும் நேரை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம் அண்ணா, தேவகுமார்.
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
1: இது நான் நினைக்கிறேன் முதல்வன் படத்துல குறுக்கு சிறுத்தவளை அந்த பாடல இருக்கு.
0: குறுக்கு சிறுத்தவளை அந்த பாடலா? நினைக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி. சரி, மீண்டும் ஒரு முறை கேட்டு பாருங்கள், அது என்ன பாடல்?

0: அந்த பாடல் என்ன பாடல்? 4169 3005 5 அவர் விலகி சென்று விட்டார். அடுத்த நேரத்தில் திரும்பி வணக்கம், அளவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம் யோகா.
0: யோகா சொல்லுங்கள்.
1: இது ஆயுத வளர்த்து பழத்தே. அந்த சண்டை கோழி கோழி இவ சண்டை கோழி கொஞ்சம் தடவை தடவை இவ சொந்த கோழியா அந்த பாட்டு?
0: அந்த பாடலா? நிஜமாக?
1: நிச்சயமாக.
0: சரி பார்ப்போம், நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அளவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம் நித்யா.
0: நித்யா சொல்லுங்கள், என்ன பாடல்?
2: அதே சண்டை கோழி தான்.
0: அதே சண்டை கோழி தானா? சண்டை விடுறதுக்கு ரெண்டு கோழி போடும், ரெண்டு கோழி ஒரே கோழியாக இருக்கிறது. சரி பார்ப்போம், நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம் வணக்கம்.
0: அந்த பாடல் ஆடு சொல்லுகிறீர்கள். சரி பார்ப்போம், அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்?
4: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
4: ஆமாம், ஏற்கனவே வந்த பதில்கள் சரி. ஆயுத எழுத்து படத்தில இருந்து
0: சண்டை கோழி தான்.
4: சண்டை கோழி, ஆமாம்.
0: சரி பார்ப்போம், நன்றி. அடுத்த நேரத்தில் இப்போ மடக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், நம் புவி.
0: புவி சொல்லுங்கள்.
5: அதே பாடல் தான். என்னென்னு கண்டுபிடிச்சேன்னு
0: சொல்லுங்கள். நீங்கள் சொன்னா, நீங்க சொல்லுகிற நம்பிக்கை தான் எனக்கு.
5: இல்ல, நான் கயிறு போட்டு பிடிக்க, நான் ஓடிக்கொண்டிருந்து
0: கோழி, அதான் நான் நினைத்திறேன்.
5: கண்டு கண்டு
0: கண்டு பிடிச்சீங்களா?
5: கண்டு ஓடி போயிட்டு கயிறு போட்டு
0: கயிறு போட்டு. என்னடா, நீங்க முதல்ல அழைப்பிலே வந்துட்டு திரும்பி போயிக்கல நான் நினைச்சிறேன்.
5: மாமா பின்னால வந்துட்டான்.
0: கைத்த கொண்டு மாமாவே வந்துட்டார். நீங்க கைத்த யாருக்கு போடுறீர்கள்? மகளுக்கு போடுறீர்களா அல்லது கோழிக்கு போடுறான்னு தெரியாம மாமா வந்துட்டார். சரி பார்ப்போம், நன்றி. சரி, ஏதோ தப்பிட்டீர்கள். நன்றி, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு போய்க்கு. நன்றி. சரி, ஆமாம், அது ஆயுத எழுத்து திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தான். சரி, விளம்பரங்களை தொடர்ந்து பாடல் ஒலிபரப்பாகும்.
6: Everything okay? No problem and dinam.
7: Bar kalamu closing da adikira nadi.
8: The customer you're trying to reach is not available.
9: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
10: அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
9: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம்.

0: office of Melanie David.
1: 416-271-5992.
0: Markham in Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 9054568433.
0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ். 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere. 416-757-1000, mymechanicauto.ca.
6: CMR Tamilakam, 101.3. கேளுங்க.
7: நேரம் 3:52. மதுஸ்ரீ ஆர் ரஹ்மான் பாடுகின்ற பாடல் ஆயுதெழுத்து திரைப்படத்திற்காக. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. 4 மணிக்கு உங்களுக்காக

0: நேரம் 4 மணி.
1: CMR தமிழ் FM.
0: CMR தமிழ் FM செய்திச் சுருக்கம். உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு சம்பவத்தின் குண்டுகள் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஸ்ரீசாலையால் தயாரிக்கப்படவில்லை என்றும், அவை ஜேவிபி கட்சியின் தேசிய பட்டியல் வேட்பாளராக இருந்த இப்ராஹாமின் செப்பு தொழிற்சாலையிலேயே தயாரிக்கப்பட்டன என்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமே தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் ஆதரவு சக்திகளின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவே இந்த அரசாங்கம் செயல்படுகிறது. எனவே நாமல் ராஜபக்சவை அடுத்த தேர்தலில் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக்கும் வரை நாங்கள் ஓயப்போவதில்லை என பௌத்த தேசியவாத அமைப்பான இராவண பழைய அமைப்பின் பொதுச் செயலாளர் இத்தேகந்த சதாதிச தேரர் தெரிவித்துள்ளார். உஜ்வாலா போஜனா திட்டம் பயனாளிகளுக்கு இனி ஆண்டுக்கு 4 சமையல் எரிவாயு கொள்கலன்கள் மட்டுமே மானிய விலையில் வழங்கப்படும் என்று இந்திய மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஒன்டாரியோ மற்றும் மிச்சிகன் மாநிலங்களை இணைக்கும் கோடிகா சர்வதேச பாலத்தின் திறப்பு விழா இந்த வார இறுதியில் நடைபெறவுள்ளது. ஹர்மோஸ் நீர்நிலைக்கு அருகே நேற்றைய தினம் அமெரிக்க இராணுவத்தின் அப்பாச்சி தாக்குதல் ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளானதாகவும், இதிலிருந்த 2 விமானப்படையினர் பத்திரமாக மீட்கப்பட்டதாகவும் த நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
2: இசை என்னும் இன்பத்தை உங்கள் செவிகளில் தினம் தந்து உங்கள் மனதினை மகிழ்விக்கும் ஒரு வானொலி, அது சிஎம்ஆர் தமிழ் FM. உங்கள் மனம் விரும்பும்

0: நேரம் 4:02. இப்பொழுது முதல் 5 மணி வரை பாடல்களை கேட்கலாம். உங்கள் விருப்ப பாடல்களை 416-593-0055. தொண்டவன் பாக்கத்தில் 18 பாகை செல்சியஸாக இருக்கிறது. முகில்மூட்டம் இது காணப்படுகிறது. காற்று வடமேற்கு நோக்கி மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 26 பாகை செல்சியஸ். சூரியொளியுடன் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். 29 பாகை செல்சியஸாக உணரப்படும். மதிய பொழுதிலே சில இடங்களிலே இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 40% என்று தெரிவிக்கப்படுகிறது. 10 தொடக்கம் 20 மில்லிமீட்டர் வரையிலான மழைப்பொழிவும் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு பொழுதும் மழை தொடரும். 19 பாகை செல்சியஸாக இருக்கும். புதன்கிழமை முகில் கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 30%. அதிகூடிய வெப்பநிலை 29 பாகை செல்சியஸ். இரவு பொழுது 21 பாகை செல்சியஸாக உறவடைந்து மீண்டும் வியாழக்கிழமை 30 பாகை செல்சியஸாக உயர்வடையும். சூரிய ஒளி நிறைந்திருக்கும். இடையிடையே அங்காங்கே முகில் கூட்டம் காணப்படும். இரவு பொழுது 19 பாகை செல்சியஸாக குறைவடைந்து வெள்ளிக்கிழமை முகில் கூட்டத்தோடு 28 பாகை செல்சியஸாக இருக்கும். லேசான மழைத்தூரலுக்கான வாய்ப்புகள் 40%. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மீண்டும் சூரிய ஒளி தென்படும் என்று இப்பொழுது வானிலை அவதார நிலையம் தெரிவித்திருக்கின்றது. உங்களுக்கான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் முதல் நேரை சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: காலை வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன், சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
1: வெந்து தணிந்தது காடு படத்திலிருந்து மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது என்ற பாடல்.
0: எவ்வளவு காலமா?
1: அவதான் கேட்கும்.
0: வைத்து வைத்தான். சரி, வெந்து தணிந்தது மதுஸ்ரீ பாடுகின்ற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வைக்கி.
1: நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.

0: உங்கள் மனதை மருடும் இனிமையான பாடலோடு 101.3
1: சம்மர் டைமில் ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஆண்ட்ரியா ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 சோல் அண்ட் ஃபயர் events.kilikoot.ca
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
2: 905-417-6069
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069 எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com

0: நேரம் 4:10 ஐந்து மணிக்கு செய்தி அறிக்கையினை கேட்கலாம். அதுவரை பாடல்களை கேட்க 416-593-0055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரத்தை பூமடக்கம் வளைவில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், நான் கலியோபர்தங்க கேட்கிறேன்.
0: சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
1: படம் நேற்று இன்று நாளை பாட்டு அங்கே வருவது யாரோ. மற்ற தம்பி கலரூபன் லாஸ்ட் வீக் உங்களோட நாடகம் ஒன்று போட்டது காண பேருக்கு ஒரு விழிப்புணர்வு தம்பி. குடும்பங்களுக்கு நல்ல நாடகம், அருமையா இருந்தது தம்பி.
0: சரி, நன்றி நன்றி நன்றி நன்றி. எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணிஜியராம் பாடுகின்ற பாடல் நேற்று இன்று நாளை திரைப்படத்திற்காக.

0: ஆர் தமிழ் எஃப்எம். ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
3: நேரம் 4:15. சிமா தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொள்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பு. வணக்கம், மலைப்பிலே இருக்கிறீர்கள்.
4: நான் கேட்டு பேசுகிறேன்.
3: சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
4: வீரசாமி படத்துல வச்சிருக்கிறேன் என் மனசுக்குள்ளே என்ற பாடல் சீமா நேர்கள் சீமா அறிவிப்பாளர் சீமா விளம்பரம் பத்திரிகை மீனவஞ்சிகள் கார உறவுகள் மற்ற பவனியா உறவுகள் மற்றது எங்கள சுவாரின் சுந்தரி மற்ற கார விபுல் உங்களோடும் சேர்ந்து இந்த அழகான பாடலை எல்லாம் சீமா அத்தனை நேர்களும் சேர்ந்து அழகான பாடலை கேட்டு ரசிப்போம். மூன்று நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
3: சரி, நன்றி நன்றி. இதோ உங்களுக்காக அந்த பாடல் டி ராஜேந்தர் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் பாடுகின்ற பாடல். நன்றி.
4: நன்றி நன்றி. வணக்கம்.

0: பிரகாசமான பாடலுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: கிச்சனை ஓட்டலூ மக்களின் மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாட் இப்பொழுது ஸ்காப்ரூவில். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரூ, 416-299-9393. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
2: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
3: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது. வீட்டு காத்தா சாப்பிட வர போய் மனித கோசலியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறேன். டீன் கலி,
2: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
1: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: 905-270-8800.
1: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலேயே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
8: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு 66 CMR தமிழ் FM.
9: 4:24 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்து நேர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம், நான் தேவகுமார்.
9: சொல்லுங்கள், என்ன பாடல் தேவகுமார்?
10: எனக்கு இன்றைக்கு 29 படத்துல இருந்து
9: விஜய் நாராயண் பாடுகின்ற பாடல். நன்றி,
10: நன்றி. நீங்கள் அந்த நினைக்கிறேன்
9: விளங்கவில்லை.
10: வந்து சிவாஜியின் இதை குறிப்பிட்டிருந்தீங்கள். அவருக்கு வந்து நான் நினைக்கிறேன், அவர் ஒரு தென்னிந்திய தமிழன் என்றதால அப்ப இந்திய அவரை கவனிக்க இல்லையோ என்ன தெரியல. ஆனா அமெரிக்கா கூட அவரை வரவேற்றிருக்கிறது. பிரான்சில கூடதான் அவருக்கு
9: சிவாலிய விருது கிடைத்தது. தொடக்க காலத்திலே கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் புறக்கணிப்பு இருந்தது.
10: புறக்கணிப்பு இருந்தது அக்கான அடையாளம் தான் இது. அது தமிழாக்கள் புரிஞ்சு கொண்டோம் அங்கே இருக்கிறார்கள்.
9: இப்பொழுதுதான் கொஞ்சம் தமிழ்நாட்டு பக்கம் கொடுக்கிறார்கள். முன்பு கொஞ்சம் புறக்கணிப்பு இருந்தது தான்.
10: புறக்கணிப்பு இருந்தபடியே தான் அவருக்கு அது அங்கீகரிக்கப்படுது. இல்லாவிட்டால் அவருக்கான அங்கீகாரம் இருக்கிறாக்களை விட இப்போ அங்கீகரிச்சிருக்கணும். இப்ப அது எல்லாமே சேர்த்து கமலஹாசன் கிடைச்சிருக்குது. எல்லாம் நன்றி.
9: பல நடிகர்களுக்கு கிடைத்திருக்கிறது. சரி, நன்றி. அந்த தகவலை பரிமாறிக்கொண்டமைக்கு நன்றி.
10: நன்றி.

0: நேரம் 4:31 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பாகத்திலே 17 செல்சியஸாக இருக்கிறது. முகில் மட்டும் இன்று காணப்படுகிறது. காற்று தற்பொழுது வடக்கு திசை நோக்கி மணிக்கு 3 கிலோமீட்டர் வகுத்து வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பகல்பொழுது அதிகூடிய வெப்பநிலை 26 செல்சியஸ், 29 செல்சியஸாக உணரப்படும். சூரியோடியுடன் முகில் குட்டம் இன்று காணப்படும். மதிய பொழுதிலே சில இடங்களிலே மழைக்குரிய வாய்ப்புகள் 40% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 10 to 20 mm வரையிலான மழைப்பொழிவு சில இடங்களிலே இருக்கும். இரவு பொழுதும் மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. 19 செல்சியஸாக குறைவடைந்து மீண்டும் புதன்கிழமை 29 செல்சியஸாக இருக்கும். புதன்கிழமை பெரும்பாலான பகல் பொழுது முகில் குட்டத்தோடு காணப்படும். 30% மழைக்குரிய வாய்ப்புகள். இரவு பொழுது 20 செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுதும் லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்ற. வியாழக்கிழமை 30 செல்சியஸ், சூரிய ஒளியுடன் முகில் குட்டம் இருந்து காணப்படும். வெள்ளிக்கிழமை மீண்டும் முகில் குட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 40%. உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அடைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம் ஜோகா.
0: ஜோகா சொல்லுங்கள், என்ன பாடல்?
1: விஜய பாஸ்கர் அவர்கள இசையில காலங்களில் அவள் வசந்தம் படத்திலிருந்து முதல் முதல் வரும் அந்த பாட்டு.
0: எஸ்பி பாலசுமணியம் வாணிஜியராம் பாடுகின்ற பாடல் உங்களுக்கு ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியில கலந்து கொண்ட மிக்க
1: நன்றி. நன்றி, வணக்கம்.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: Everything okay? No problem, Dijinam.
2: Bar glam closing that. Adikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adiga vatti selthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அதிர்வெண் 101.3.
4: நேரம் 4:37. சீமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 5 மணி வரை பாடல்களை கேட்கலாம். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேயர் வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம் செல்வி.
4: சொல்லுங்கள், என்ன பாடல் செல்வி?
5: எனக்கு ஓமை கடவுளை சொல்லத்தில் இருந்து கதைக்கோம் என்ற
4: பாடல். சரி, கதைக்கலாம், சொல்லுங்கள். சரி, சிறுகாம் பாடுகின்ற பாடல் கதைப்போமா பாடல்? இதோ ஒலிக்கிறது, கேளுங்கள். நன்றி
5: நன்றி, வணக்கம்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
0: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
5: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
6: நேரம் 4:43. நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பு. வணக்கம், படைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம், நான் மகேஷ் பேசுகிறேன்.
6: மகேஷ் சொல்லுங்கள், என்ன பாடல்?
7: சகலகலாவலன்
6: படத்திலிருந்து நேற்று ராத்திரி அம்மா, அந்த பாட்டு கேட்டு. சார், இது உங்களுக்காக அந்த பாடல் நடிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட கே எஸ் பி பாலசுமணியம், எஸ் ஜானகி.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222
3: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
4: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
4: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோல் நிறுவனம். 905-667-7200 9-0-6-6-7-7-2-0-0.
5: மிசிசாகா பிராம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிராம்டனில் பிராம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிராம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிராம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
6: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
7: உங்களுக்கு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மடைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம் சேந்தன், நாம் படபஸ்.
7: சொல்லுங்கள், என்ன பாடல்?
8: சிவகாமியின் செல்வன்ல இருந்து உள்ளன்

கொள்கையிருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. உங்களுக்காக நிகழ்ச்சியின் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைஞர் தர்மா இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று மீண்டும் மற்றொரு ஒலிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்னென்றும் அன்புடன் எஸ் டி சந்தல்நாதன். வணக்கம் நேர்களை மீண்டும் சந்திப்போம்.

CMR 101.3. More music, more fun. Yeah.

CMR Tamil FM 102.3 www.cmr.fm துல்லியத்தில் துள்ளும் தமிழ்.

0: நன்றி செந்தில்நாதன். இன்றைய நாள் ஜூன் மாதம் 9ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. டொரண்டோவின் வெப்பநிலை 17°C இருக்கின்றது. காற்று மணத்தியாலத்துக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டு இருக்கின்றது. இன்றைய நாள் சூரியொளி நிறைந்த ஒரு நாளாகவும் அதிகூடிய வெப்பநிலையாக 26°C இருக்கும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது.
1: CMR தமிழ் FM செய்திகளுக்கு முதலிடம்.

நேரம் அதிகாலை 5:03. சிஎம்ஆர் தமிழகம் செய்திகள் வாசிப்பவர் தர்மா ஸ்டானிஸ்லோஸ், செய்தி ஆசிரியர் உமா பாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். தற்போதைய அரசாங்கம் நாட்டின் தேசிய பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறையை பலவீனப்படுத்தி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் இலவச சுகாதார சேவையின் மனிதவளத்தரம் மற்றும் வினைத்திறனை மேம்படுத்தும் நோக்கில் அரச சுகாதார முகமைத்துவ உதவி சேவைக்கு 2வது குழுவினரை இணைத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சி கையாண்ட அணுகுமுறையால் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளிடையே அதிருப்தி ஏற்பட்டுள்ளது என டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி ஆலோசனைக் கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமலவாளன் தெரிவித்துள்ளார். எம்வி ஹோண்டியஸ் சொகுசு கப்பலில் இருந்தபோது ஹோண்டா வைரஸால் நோய்வாய்ப்பட்ட கெனடியர் குணமடைந்து விட்டதாக பிரிட்டிஷ் கொலம்பிய சுகாதார அதிகாரிகள் கூறுகின்றனர். காசா மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் செயல்படும் உதவி அமைப்புகளுக்கான இஸ்ரேலின் புதிய பதிவு சட்டங்கள் கடுமையான கவலைக்குரியவை என்று 18 ஐரோப்பிய நாடுகளின் அரசுகள் கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளன.

0: இலங்கை செய்திகள்.
1: 2026 தரம் 5 புலமைப்பரிசல் பரீட்சை மற்றும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை ஆகியவை இடம்பெறும் திகதிகளை இலங்கை பரீட்சை திணைக்களம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. அதன்படி இவ்வருடத்துக்கான தரம் 5 புலமைப்பரிசல் பரீட்சை ஆகஸ்ட் மாதம் 9 திகதி நடைபெறும் என்றும் அன்றைய தினம் பரீட்சைக்கான நேர கட்டுப்பணி பின்வருமாறு திட்டமிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 2026 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் ஆகஸ்ட் மாதம் 10 திகதி ஆரம்பமாகி செப்டம்பர் மாதம் 5 திகதி வரை நடைபெறும் என பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. இவற்றுக்கான விரிவான காலகட்டப்பணியும் பரீட்சை திணைக்களத்தினால் ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர பங்களித்த உளவுத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதன் மூலம் தற்போது அரசாங்கம் நாட்டின் தேசிய பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறையை பலவீனப்படுத்தி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுதின பிரமணுவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். கெஹ்ராப பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். பயங்கரவாதத்தை தோற்கடிப்பதிலும் தேசிய பாதுகாப்பை பாதுகாப்பதிலும் முக்கிய பங்காற்றிய உளவுத்துறை அதிகாரிகள் சிறையில் அடைக்கப்பட்டு வருகின்றனர். அதே நேரம் 2019 உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான தகவல்களை மறைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பாதுகாக்கப்படுவதாக கூறினார். கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தை போன்று உளவுத்துறை அதிகாரிகளை கைது செய்யும் இவ்வாறான நடவடிக்கைகள் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பை சீர்குலைத்து தீவிரவாத சக்திகள் மீண்டும் உருவாகுவதற்கான சூழலை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்தார். நாட்டின் இலவச சுகாதார சேவையின் மனிதவளத்தரம் மற்றும் வினைத்திறனை மேம்படுத்தும் நோக்கில் அரச சுகாதார முகமைத்துவ உதவி சேவையின் தரம் 3 237 பேரை கொண்ட 2 குழுவினரை இணைத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜேதிசவின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதோடு இதன் மூலம் சுகாதார அமைச்சர் மற்றும் அதன் கீழ் உள்ள மருத்துவமனைகள் நிறுவனங்களில் நிலவும் வெற்றிடங்கள் நிரப்பப்படவுள்ளன. இந்த நியமனங்களுக்கான நேர்முக பரீட்சைகள் எதிரும் 20 மற்றும் 21 திகதிகளில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை பரீட்சை திணைக்களத்தினால் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட திறந்த போட்டி பரீட்சையின் முடிவுகளின் அடிப்படையிலேயே இந்த ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளப்படுகின்றது. அதன்படி குறித்த எழுத்து பரீட்சையில் 141 புள்ளிகள் அல்லது அதற்கு மேல் பெற்ற விண்ணப்பதாரர்கள் மட்டுமே இந்த நேர்முக பரீட்சைக்கு அழைக்கப்படவுள்ளனர். தகுதி பெற்றுள்ள விண்ணப்பதாரர்களுக்கான நேர்முக பரீட்சை அழைப்பு கடிதங்கள் தற்போது பதிவு தவால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதோடு இதுகுறித்த மேலதிக விவரங்களை சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் அறிந்து கொள்ள முடியும். இந்த சுகாதார முகாமைத்துவ உதவி பணிக்கான 213 பேரை கொண்ட 1வது குழுவினர் கடந்த ஜனவரி மாதத்தில் பணியில் இணைத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் அதன் தொடர்ச்சியாகவே தற்போது இந்த 2வது குழுவினர் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எத்தியோப்பியாவுக்கு வேலை நிமித்தமாக சென்றிருந்தபோது கடத்தப்பட்ட 3 இலங்கையர்கள் கூட்டு விசேட நடவடிக்கை மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பாதிக்கப்பட்ட இலங்கையர்களை விடுவிப்பதற்காக 90,000 அமெரிக்க டாலர் பிணைப்பணம் கோரப்பட்டிருந்த நிலையில் இந்த கடத்தல் சம்பவத்துடன் தொடர்புடைய 2 எத்தியோப்பியர்கள் மற்றும் 4 பாகிஸ்தானியர்கள் உட்பட 6 சந்தேக நபர்களை அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக கைது செய்துள்ளனர். எத்தியோப்பியாவில் உள்ள இலங்கை தூதரகம், வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு ஆகியவற்றுடன் ஒருங்கிணைந்து எத்தியோப்பிய பாதுகாப்பு படையினரால் இந்த மீட்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் ஊடக பேச்சாளர் துஷாரா ரொட்ரிகோ கடத்தப்பட்ட இலங்கையர்கள் வெற்றிகரமாக மீட்கப்பட்டதை உறுதிப்படுத்தினார். எனினும் அவர்கள் இன்னும் நாட்டுக்கு அழைத்து வரப்படவில்லை எனவும் தற்போது எத்தியோப்பியாவில் பாதுகாப்பு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
0: இந்திய செய்திகள்.
1: காங்கிரஸ் கட்சி கையாண்ட அணுகுமுறையால் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் இடையே அதிருப்தி ஏற்பட்டுள்ளது என டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி ஆலோசனைக் கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமலவாளன் கூறினார். டெல்லியில் நேற்று 8ஆம் தேதி இந்திய கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அக்கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமலவாளன் பங்கேற்று கருத்துக்களை முன்வைத்தார். குறிப்பாக கேரளம், மேற்கு வங்கம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி மேற்கொண்ட அணுகுமுறை இந்த கூட்டணிக்கு உறுதுணையாக இருந்த கட்சிகளான திரிணாமுல், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகியவற்றை பலவீனமடைய செய்திருக்கின்றது. இது விரும்பத்தக்க அல்ல. எனவே காங்கிரஸ் கட்சி தனது அணுகுமுறையை மறு ஆய்வு செய்து இந்த ஒற்றுமையை இன்னும் வலுவாக முன்னெடுப்பதற்கான வழிகளை கண்டறிய வேண்டும். இந்தியா கூட்டணியில் இத்தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு வருகின்றோம். இயல்பாகவே தேசிய கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளுக்கும் இடையே முரண்களும் இருக்கும். அவற்றை கூர்மைப்படுத்தக்கூடாது. அந்த பொறுப்பு மாநில கட்சிகளுக்கு மட்டுமல்ல தேசிய கட்சிகளுக்கும் உள்ளது என தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ, காங்கிரஸ் தலைமையில் எந்தவிதமான சிறு கருத்து வேறுபாடுகளுக்கும் இடம் கொடுக்காமல் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது. அத்துடன் SIR விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுத முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். பிலிப்பைன்ஸில் நேற்று ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அவர்களுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸின் மிண்டோனாவா தீவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகளில் 7.8 பதிவானது. பாடசாலை தொடங்கிய முதல் நாளே பாடசாலை கட்டிடம் இடிந்து விழுந்தது. ஜெனரல் சாண்டோஸ் நகரத்தில் விரைவு உணவகமும் நிலநடுக்கத்தால் தரைமட்டமானது. நிலநடுக்கத்துக்கு பிறகு அந்த பகுதியில் 135க்கும் மேற்பட்ட தொடர்நில அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளன. சரங்காணி மாகாணம் போன்ற பகுதிகளில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. வீடுகள், பாடசாலைகள் மற்றும் வணிக கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ளன. நிலநடுக்கத்தை தொடர்ந்து பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா மற்றும் ஜப்பான் நாடுகளில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. சில இடங்களில் 1.5 மீட்டர் உயரத்துக்கு கடல் அலை எழும்பிய நிலையில் சிறிது நேரத்துக்கு பின் சுனாமி எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டது. இந்த நிலையில் இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உயிர் சேதங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, பிலிப்பைன்ஸ் மக்களுக்கு இந்தியா என்றும் துணையாக இருக்கும் எனவும் உறுதியளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் சமூக ஊடகத்தில் வெளியிட்ட பதிவில், பிலிப்பைன்ஸின் மிண்டனாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எனது அனுதாபங்கள், இந்தியா பிலிப்பைன்ஸ் மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் உறுதுணையாக நிற்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அமெரிக்கா, பிரான்ஸ், ஜப்பான் மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகள் மீட்புப் பணிகளுக்கு உதவ தயாராக இருப்பதாகவும் அறிவித்துள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது CMR தமிழ்ப்பமின் செய்திகள்.
0: கனேடிய செய்திகள்.
1: ஒரு முன்னாள் விமான நிறுவன கேப்டன் உரிமம் இல்லாமல் நூற்றுக்கணக்கான விமானங்களை இயக்கியதாக டொரண்டோ பகுதி காவல்துறையினர் கூறுகின்றனர். இதையடுத்து பீல் பிராந்திய காவல்துறை ப்ராஜெக்ட் ஐசரஸ் திட்டத்தின் முடிவுகளை விவரிப்பதற்காக செவ்வாய்க்கிழமை காலை 11 மணிக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தவிருப்பதாக தெரிவித்துள்ளது. இந்த செய்தியாளர் சந்திப்பில் துணைத் தலைவர் நிக் மில்லிசோனவிக் மற்றும் பீல் பிராந்திய தலைவர் நண்டோ யானினிக் ஆகியோர் பேசுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை இது தொடர்பில் அறிக்கை வெளியிட்டுள்ள ஏர் கனடா விமான நிறுவனம் இந்த சம்பவத்தால் பாதுகாப்புக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று தெரிவித்துள்ளது. தங்களது அனைத்து விமானிகளும் தங்கள் விமானத்திறனை சரிபார்ப்பதற்காக ஒவ்வொரு 6 மாதங்களுக்கு கட்டாய தொடர் பயிற்சியை மேற்கொள்ளுகின்றனர். இதில் ஒவ்வொரு 12 மாதங்களுக்கும் சான்றளிக்கப்பட்ட டிரான்ஸ்போர்ட் கனடா சோதனை விமானியை கொண்டு மேற்கொள்ளப்படும் விமான சோதனையும் அடங்கும் எனவும் கூறுகின்றது. விமானத்துறையின் பாதுகாப்புக்கான பன்முக அணுகுமுறையில் முறையான உரிமம் பெறுவது ஒரு அத்தியாவசியமான அம்சம் என்பதை அந்நிறுவனம் ஒப்புக்கொண்டதுடன் இந்த விடயத்தை மிகுந்த தீவிரத்துடன் கையாள்வதாகவும் கூறியுள்ளது. ஏர் கனடா நிறுவனத்தில் பணிபுரிந்த காலம் முழுவதும் சம்பந்தப்பட்ட நபர் முழுமையாக பயிற்சி பெற்ற விமானியாகவும் செல்லுபடியாகும் வர்த்தக விமானி உரிமத்தை கொண்டவராகவும் இருந்தார் என்றும், மேலும் அவர் அவர் தேவைப்படும் தொடர் பயிற்சிகளை வெற்றிகரமாக முடித்தார் அல்லது அதைவிட சிறப்பாக செய்தார் என்றும், இதன் மூலம் பெரிய விமானங்களை பாதுகாப்பாக ஏற்குவதற்கான உயர்மட்ட திறனை அவர் வெளிப்படுத்தினார் என்றும் ஏர் கனடா குறிப்பிட்டது. ஆனால் குறித்த விமானிக்கு விமானங்களை இயக்க பயிற்சி அளிக்கப்பட்டு இருந்தாலும் தொடர்ச்சியான எழுத்து தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவதன் மூலம் பெறப்படும் கட்டாய விமான போக்குவரத்து விமான உரிமை அவரிடம் இல்லை என்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த விவரத்தை கண்டறிந்தவுடன் அந்த நபரை பணியிலிருந்து நீக்கியதாகவும், இந்த விடயத்தை ஏர் கனடா போக்குவரத்து துறைக்கு தெரிவித்ததாகவும் ஏர் கனடா தெரிவித்துள்ளது. எம்வி ஹோண்டியஸ் சொகுசு கப்பலில் இருந்தபோது ஹோண்டா வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்ட கனடியர் குணமடைந்து விட்டதாக பிரிட்டிஷ் கொலம்பிய சுகாதார அதிகாரிகள் கூறுகின்றனர். ஜூகோனை சேர்ந்த குறித்த நபர் கடந்த வார இறுதியில் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியதாக மாகாண சுகாதார அதிகாரி அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் முதல் 42 நாள் தனிமைப்படுத்தலில் இருக்கும் மற்ற 3 கனடியர்களும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், அவர்களுக்கு எந்த அறிகுறிகளும் இல்லை என்றும் அந்த அறிக்கை கூறுகின்றது. எம்டி ஹோண்டியஸ் சொகுசு கப்பலில் இருந்தபோது இந்த 4 கனடியர்களுக்கும் வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்று அதிகாரிகள் முன்னதாக கூறியிருந்தனர். தெற்கு அட்லாண்டிக்கில் உள்ள தனித்தீவுகளில் பல நிறுத்தங்களுக்கு பிறகு ஏப்ரல் 3 தேதிக்கு பின் அர்ஜென்டினாவில் இருந்து அண்டார்டிகாவுக்கு சென்ற பயணத்தின் போது இந்த கப்பலில் நோய் பரவ ஏற்பட்டது. கப்பலுடன் தொடர்புடைய ஆண்டிஸ் ஹண்டா வைரஸ் பரவலால் கனடாவில் உள்ள பொதுமக்களுக்கு ஏற்படும் ஒட்டுமொத்த ஆபத்து குறைவாகவே உள்ளது என்றே கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது.
0: உலகச் செய்திகள்.
1: ஈரானுடனான மோதலை மேலும் தீவிரப்படுத்த வேண்டாம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் திங்களன்று அறிவுறுத்தியதைத் தொடர்ந்து பிரதமர் பெஞ்சமின் நெத்தானியாகு ரத்து செய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் மீதான ஒரு பெரிய தாக்குதலை மேற்கொள்வதற்கு போர் விமானங்கள் புறப்பட தயாராக இருந்த நிலையில் டொனால்டு டிரம்பின் அறிவுறுத்தலை தொடர்ந்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து இஸ்ரேலிய பிரதமர் நாட்டு மக்களிடம் ஆற்றிய உரையில் ஈரான் மீதான தாக்குதல்களை தற்போதைக்கு நிறுத்தி வைக்கப்படுகிறது, அதேவேளையில் மீண்டும் தாக்கப்பட்டால் ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் என்றும் அவர் எச்சரித்தார். உலகளாவிய எரிசக்தி சந்தையில் மசுகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவின் விலையில் இன்று மாற்றங்கள் பதிவாகியுள்ளன. உலக சந்தை நிலவரங்களின்படி WTI ரக மசகு எண்ணெயின் விலை P1 $90.12 அதேவேளை சர்வதேச சந்தையில் பரவலாக பயன்படுத்தப்படும் பிரெண்ட் ரக மசகு எண்ணெயின் விலை P1 $93.37 பதிவாகியுள்ளது. இதற்கிடையில் இயற்கை எரிவாயு விலையிலும் உயர்வு காணப்பட்டுள்ளது. அதன்படி இயற்கை எரிவாயுவின் விலை 3.163 $ அதிகரித்துள்ளதாக உலகளாவிய எரிசக்தி சந்தைகள் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கில் தொடரும் பதற்ற நிலைமை காரணமாக எதிர்வரும் நாட்களிலும் எரிசக்தி சந்தையில் விலை ஏற்ற தாழ்வுகள் ஏற்படக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். காசா மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் செயல்படும் உதவி அமைப்புகளுக்கான இஸ்ரேலின் புதிய பதிவு சட்டங்கள் கடுமையான கவலைக்குரியவை என்று 18 ஐரோப்பிய நாடுகள், ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளின் அரசுகள் கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளன. தங்கள் பலஸ்தீனிய மற்றும் சர்வதேச ஊழியர்களின் பட்டியலை இஸ்ரேலிய அரசாங்கத்திடம் வழங்க மறுத்ததற்காக 37 உதவி அமைப்புகள் தடை செய்யப்படுவதற்கு வழிவகுத்த அந்த கட்டுப்பாடுகளை இஸ்ரேலின் உச்சநீதிமன்றம் கடந்த வாரம் உறுதிப்படுத்தியதைத் தொடர்ந்து இந்த கூட்டறிக்கை வெளியாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தற்போதைய அரசாங்கம் நாட்டின் தேசிய பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறையை பலவீனப்படுத்தி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் இலவச சுகாதார சேவையின் மனிதவளத்தரம் மற்றும் வினைத்திறனை மேம்படுத்தும் நோக்கில் அரச சுகாதார முகாமைத்துவ உதவி சேவைக்கு 2வது குழுவினரை இணைத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சி கையாண்ட கணக்கு முறையால் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் இடையே அதிருப்தி ஏற்பட்டுள்ளது என டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமலவாளன் கூறினார். எம்பி ஹோண்டியஸ் சொகுசு கப்பலில் இருந்தபோது ஹோண்டா வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்ட கெனடியர் குணமடைந்து விட்டதாக பிரிட்டிஷ் கொலம்பிய சுகாதார அதிகாரிகள் கூறுகின்றனர். காசா மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் செயல்படும் உதவி அமைப்புகளுக்கான இஸ்ரேலின் புதிய பதிவு சட்டங்கள் கடுமையான கவலைக்குரியவை என்று 18 ஐரோப்பிய நாடுகளின் அரசுகள் கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளன.

டொரண்டோ நேரம் அதிகாலை 5:20 டொரண்டோவின் வெப்பநிலை 16°C ஆக இருக்கின்றது. நேர்கள் இப்பொழுது முதல் இறையோசை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். இன்றைய நாள் இறையோசை நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க

0: பொறுமையும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் தெளிவான சிந்தனையும் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றிகள் பல குவிக்கலாம். தொடர்ந்து நேரம் அதிகாலை 5:33 நேர்கள் இதுவரை இறையோசி நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தீர்கள்.
1: Listen to us, around the universe. www.cmr.fm. Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 9053029494. கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
5: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
4: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
6: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
0: நீங்கள் சரியான பாதையில் இருந்தாலும் கூட ஒரு இடத்தில் உட்கார்ந்து விட்டால் வேறு யாரேனும் உங்களை முந்தி விடுவார்கள். ஆகவே நீங்களும் தொடர்ந்து முன்னேறுங்கள்.
1: Listen to us, around the universe. www.cmr.fm.
0: தொடர்ந்து நேரம் அதிகாலை 5:37. இது CMR விடியலுக்கான நேரம்.
2: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிதா உதயன். சென்றதினி மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையை சிந்தி செய்து கொன்றளிக்கும் கவலையினும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணுமதை தின்னுமுற செய்து தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீய விஷயங்கள் அழிந்தவை திரும்பி வாரா, அவற்றிற்கு நாம்

ஒருவரை பற்றி பாராட்டும் போது பல அம்சங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். அவற்றுள் மிகவும் விரும்பத்தக்க பாராட்டு என்று ஒன்று உண்டு. அது அவள் அல்லது அவர் எதற்குமே முகம் சுளிக்க மாட்டாள் அல்லது மாட்டார் என்கின்ற பாராட்டு. ஒரு சில வேலையாட்களை அல்லது பிற நிலை அலுவலர்களை ஒரு முதலாளிக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்றால் அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். அவற்றில் ஒன்றாக நிச்சயம் முகம் சுளிக்காததும் இருக்கும். முகம் சுளிக்காதவர்களை முதலாளிகளுக்கு மட்டுமல்ல அனைவருக்குமே பிடித்து போகிறது. ஒரு சிலர் முகம் சுளிப்பார்களே தவிர அந்த வேலையை செய்து முடித்து விடுவார்கள். ஆனால் இதில் 50% நல்ல பெயர்தான் மிஞ்சும். ஆனால் முகம் சுளிக்காமல் அப்படியே சரி உடனே செய்து விடுகின்றேன் ஆகட்டும் என்றெல்லாம் சொல்லியபடி முகம் சுளிக்காமல் ஒரு செயலை செய்தால் அதற்கு 200 புள்ளிகள். ஆமாம், நமக்கு இடப்பட்ட ஒரு செயலை நாம் செய்கிறோமா இல்லையா என்பதற்கு அடுத்தபடியாக நாம் அதை விருப்பத்துடன் செய்கின்றோமா முகம் சுளித்து செய்கின்றோமா என்பது பெரும்பாலும் மிக துல்லியமாக மற்றவர்களால் கவனிக்கப்படுகிறது. ஒப்படைக்கப்படுகின்ற செயல்பாடு மட்டுமல்ல, நம்மிடம் கேட்கப்படும் உதவி, நாம் மற்றவர்களின் கரத்துக்கு பிரதிபலிக்கும் விதம், மற்றவர்களை நாம் வரவேற்கும் விதம் ஆகியவற்றில் கூட நாம் முகம் சுளிக்காமல் இருக்கின்றோமா என்பது மிக உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. எனவே இந்த விஷயத்தை லேசாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஒன்றை நாம் விரும்பாத காரணத்தால் முகம் சுளிக்கின்றோம் அல்லவா, இதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். ஆமாம், விரும்பத்தகாத விஷயங்களையும் எந்தவித முகச்சலனமும் இன்றி ஜீரணிக்க பழகிக் கொள்ள வேண்டும். மற்றவர்களிடம் ஏற்படக்கூடிய உண்மையான பிரியத்தை சரிவர பிரதிபலிக்காத நாம் எதற்காக எதிர்மறையான உணர்ச்சிகளை ஏன் உடனே பட்டவர்த்தனமாக பிரதிபலிக்க வேண்டும்? இம்மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஒரு கைதேர்ந்த நடிகரை போல் கையாள்வது நல்லது. அடிதடியில் இறங்காமல் சுடிசூல் சொல்லாமல் எவ்வளவோ பக்குவத்துடன் நடந்து கொள்கின்றோம். அதன் ஒரு கட்டம்தான் முகம் சுளிப்பது. அதையும் வேண்டாம் என்று சொன்னால் எப்படி என்று கேட்கிறீர்களா? அதுவும் சரிதான். ஆனால் இந்த நிலையையும் கடந்து எத்தகைய சூழலிலும் மாறாத புன்சிரிப்போடும் இயல்பான மனநிலையோடும் மற்றவர்களிடம் பேச முடியுமானால் அது மிகச்சிறந்த மனிதாபிமானமாக கருதப்படும். நல்லது நேர்களே, நான் வாசித்ததில் இருந்து மலர்ந்தது இன்றைய விடியல் நிகழ்ச்சி. மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா உதயன். வணக்கம்.

0: Listen to her. The Round of the Universe. www.cmr.fm.
1: இரவு அதிகாலை இதுபடி 45 நிமிடம் டொரண்டோவின் வெப்பநிலை 17 செல்சியஸாக இருக்கிறது. காற்று மணத்தியலத்துக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது.

0: தங்கள் திருநாட்களை கொண்டாடுகின்ற அனைவருக்கும் நாங்களும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்.
1: ஹாப்பி ஆனிவர்சரி.
2: Happy birthday.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற
2: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம், 416-821-0462. Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-ville, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444, 416-293-3444. Leaf Truck Driving School.
3: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்ல, கிடைச்சிட்டது.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: இன்றைய நாள் ஜூன் மாதம் 9ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை. டொரண்டோவின் வெப்பநிலை 17 °C ஆக இருக்கிறது. காற்று மணத்தியாலத்துக்கு 3 km வேகத்தில் வீசிக் கொண்டு இருக்கின்றது. இன்றைய நாள் சூரியொளி நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கப் போகின்றது. மறந்திருக்கின்ற இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே இனிய நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்ற இனிதான வாழ்த்துக்களுடன் இப்பொழுது முதல் காலை 9 மணி வரை புதுமது காலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் உங்கள் அன்பின் தர்மா. புதுமது காலையில் முதலில் குரல் அமுதம். இன்றைய நாள் குரல் அமுதம்.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 21. தீவினை அச்சம். தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினை எனும் செருக்கு. தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினை எனும் செருக்கு. தீய செயல்களை செய்வதற்கு தீவினையாளர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஆனால் நல்ல பண்புடைய மேலோர்கள் தீவினைகளை செய்வதற்கு அஞ்சுவார்கள்.

இன்றைய நாள் நச்சிந்தனை. வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடத்தை புரிய வைக்கும். உனக்குள் உள்ள உனது பலத்தை உனக்கு அது புரிய வைக்கும். உனது பலவீனத்தை உனக்கு தெரிய வைக்கும். நல்ல அனுபவம் கிடைக்கும் பொழுது சந்தோஷப்பட வேண்டும். இது என்னுடையது என்று நினைக்கும் வரை எதையும் விட்டு கொடுக்க நாம் தயாரில்லை. எதுவும் என்னுடையது அல்ல என்ற பற்குவம் வரும்போது விட்டு கொடுக்க நம்மிடம் எதுவும் இருப்பதும் இல்லை. நேர்கள் இன்றைய நாளுக்கான நச்சிந்தனை கேட்டீர்கள்.

0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். கையூட்டல் அணிக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி என கண்டறியப்பட்ட சரண குணவர்த்தனவுக்கு கொழும்பு மேல்நீதிமன்றம் ஒரு வழக்கில் 4 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இலங்கை மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே சுகாதாரம், மருத்துவம் மற்றும் ஊடகத்துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேலும் விரிவுபடுத்துவது குறித்து விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் செயல்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் எந்த காரணம் கொண்டும் நிறுத்தப்படக்கூடாது என இலங்கை கத்தோலிக்க திருச்சபை வலியுறுத்தியுள்ளது. சட்டவிரோத ட்ரோன் இறக்குமதி மற்றும் அதன் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கான விதிமுறைகளை கடுமையாக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தமிழகத்துக்கான பேரிடர் மேலாண்மை நிதி 1000 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஜாதிவரி கணக்கெடுப்பை அரசு கொள்கை முடிவாக அறிவிக்க வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதாக திரிணாமுல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார்கள். காங்கிரஸ் செய்த துரோகத்தால் அதிருப்தியடைந்த திராவிடர் கழகம், ஆம் ஆத்மி கட்சிகள் டெல்லியில் நேற்று நடந்த இந்திய கூட்டணி ஆலோசனைக் கூட்டத்தை புறக்கணித்தன. இக்கூட்டத்தையொட்டி டெல்லி முழுவதும் ராகுல்காந்திக்கு எதிராக உதயநிதி, மம்தா, சரத்பார், கெஜ்ரிவால் படங்களுடன் கண்டன பதாகைகளும் வைக்கப்பட்டிருந்தன. மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்களால் ஏற்படும் நிச்சயமற்ற தன்மை மற்றும் விநியோக தடங்கல்களுக்கு மத்தியில் அதிகரித்து வரும் எரிபொருள் விலைகளால் பாதிக்கப்பட்டுள்ள கனடிய விமான நிறுவனங்களுக்கு உதவும் என்று கூறப்படும் ஒரு புதிய கடன் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. கனடாவில் இருந்து அல்பர்டா பிரிவதற்கு பதிலாக கூட்டாட்சி கொள்கை சீர்திருத்தத்தின் மூலம் தீர்க்க முடியும் என்று கன்சர்வேட்டிவ் தலைவர் பி ஏ பாலிவே தெரிவித்துள்ளார். தூக்கமின்மை மற்றும் பதற்றத்துக்கு சிகிச்சை அளிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இணையவழி திட்டத்தை நிறைவு செய்தவர்கள் சிகிச்சையை தொடங்கிய காலத்துடன் ஒப்பிடுகையில் பின்னர் சிறப்பாக உறங்கியதாகவும் தூக்கமின்மைக்கான அறிகுறிகள் குறைந்ததாகவும் தெரிவித்துள்ளதாக மொன்றியலைச் சேர்ந்த முதியோர் மருத்துவ ஆய்வு நிறுவனத்தின் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். ஈரானுடனான எதிர்கால ஒப்பந்தத்தின் வெற்றியானது வெறும் வாக்குறுதிகளை மட்டும் சார்ந்திருக்காது, காலப்போக்கில் ஈரான் அதற்கு கட்டுப்படுகிறதா என்பதை அமெரிக்கா சரிபார்க்கும் திறனையே சார்ந்திருக்கும் என்று அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்று வரும் போராட்டங்களில் தலைவர்களில் ஒருவர் போராட்டக்காரர் மீது அரசாங்கம் படுகொலையை ஏவியுள்ளதாகவும் கண்டதும் சுடும் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். பிரித்தானியாவில் சவுத் ஹாம்டன் துறைமுக வளாகத்தில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் 1.2 மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிக மதிப்புள்ள 33 அதிசொகுசு ஹெப்டிக் ரக எஸ்யூவி ரக வாகனங்கள் முற்றாக அழிவடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வெளிநாட்டு உயர்திறன் தொழிலாளர்களுக்கான புதிய H-1B விசாக்களுக்கு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்திருந்த 1,00,000 அமெரிக்க டாலர் கட்டணத்தை அமெரிக்க பெடரல் நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. CMR தமிழ் FM 101.3 செய்திகள். Listen to us around the universe. www.cmr.fm.
1: காலை 6:09. புதிதாக ஒரு நாள் எம் வாழ்வில் இன்று பிறந்திருக்கின்றது. பல பல ஆசைகள், விருப்பங்கள், கனவுகள், லட்சியங்கள் எங்கள் ஒவ்வொருவர் மனங்களிலும் மலர்ந்திருக்கின்ற இந்த புத்தம் புதிய நாள் எம்முள் புது சிந்தனையை வளர்க்கட்டும், புதிய உற்சாகத்தை தரட்டும். நாம் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் நல்லவையாகவே அமையட்டும். இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என்ற இனிதான வாழ்த்துக்களுடன் இப்பொழுது முதல் காலை 9 மணி வரை காற்றலைகளில் புத்தம் புது காலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் உங்கள் அன்பின் தர்மா.

0: காலிகாரபடி 15 நிமிடம் 19 காலிகுடன் காலை பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள்.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
1: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
0: காலை 6 மணி 17 நிமிடம் 19 காலை உங்கள் காலை பொழுதை அழகாக்கி கற்றலைகளுடாக ஒலித்துக் கொண்டு இருக்கின்றது.

தசம் மூன்று புதுமது காலிகளுடன் காலை பொழுது நேர்களும் இணைந்திருக்கிறீர்கள். பொதுவாகவே நீங்கள் எதை பற்றியெல்லாம் கவலைப்படுகின்றீர்களோ அவற்றை ஒரு காகிதத்தில் வரிசையாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று. ஓராண்டு கழித்து அந்த காகிதத்தை எடுத்து பாருங்கள். அப்போது நீங்கள் பயந்த அல்லது கவலைப்பட்ட பெரும்பாலான விடயங்கள் நடந்திருக்காது. ஒருவேளை சிறிது நடந்திருந்தாலும் நீங்கள் நினைத்த அளவுக்கே அவை மோசமானதாக இருந்திருக்காது. உண்மையில் நிகழ்வுகள் நம்மை அதிகமாக துன்புறுத்துவது இல்லை. இந்த நிகழ்வுகள் குறித்து நாம் முன்கூட்டியே உருவாக்கிக் கொள்ளும் கவலைகள்தான் நம்மை அதிகம் வாட்டுகின்றன. நம் உடல் எப்போதும் ஒரே நிலையில் இருப்பதுமில்லை. சில நாட்களில் உற்சாகமாக இருக்க வைக்கும், சில நாட்களில் களைப்பையும் சோர்வாகவும் இருக்கும். இதுபோலவே நம் வயிறும் எப்போதும் ஒரே மாதிரி செயல்படாது. சில உணவுகளை எளிதாக சமிபாடு செய்து கொள்ளும், சிலவற்றை சமிபாடு செய்ய கஷ்டப்படும். அதனால் வயிறு, உப்பு ரசம், உப்பசம், அஜீரணம், வயிற்று வலி போன்ற தொந்தரவுகள் ஏற்படும். இதுபோலவே எமது வாழ்க்கையும் இருக்கும். குழம்புக்கு உப்பு, புளி, காரம் தேவைப்படுவது போல வாழ்க்கைக்கும் கொஞ்சம் கவலை, கொஞ்சம் வேதனை, கொஞ்சம் துன்பம் தேவை. அவை நம்மை உடைக்க வருவது இல்லை, மாறாக நம்மை பக்குவப்படுத்தவும் வலிமைப்படுத்தவும் வருகின்றன. எனவே பயம் மற்றும் கவலைகளை முற்றிலும் தவிர்க்க முயற்சிப்பதை விட அவற்றை வாழ்க்கையின் ஒரு இயல்பான பகுதியாக ஏற்றுக்கொண்டு முன்னேற கற்றுக்கொள்வதே மனநிம்மதிக்கான வழியாகும்.

0: லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம், இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
5: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனான.
6: வெர்கோ வெட்ஸ் லோ, 416-993-8443.
7: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
8: ஆலோசனைகளும் இலவசம்.
7: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
9: டொரண்டோ போலீசார் விடுத்திருக்கின்ற ஒரு அறிவித்தலை பார்த்துள்ளலாம். கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 9 திகதி சென்ட்கிளியர் வெஸ்ட் மற்றும் ருஸ்டன் ரோட் பகுதியில் இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 3 சந்தேக நபரை தற்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதாக டொரண்டோ போலீசார் அறிவித்திருக்கின்றார்கள். டிசம்பர் மாதம் 9 திகதி 2025 79 ஜோலன் கொன் என்பவர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக இரண்டு சந்தேக நபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு இருந்தார்கள் இந்த வருடத்தின் ஜனவரி மாதத்தில். இப்பொழுது ஆண்ட்ரூ கிறிஸ்டோபர் மேத்யூஸ் என்ற 39 பீட்டர்பரோவை சேர்ந்த 3 சந்தேக நபரை தாங்கள் கைது செய்து அவர் மேல் முதல் நிலை கொலை குற்றச்சாட்டு சுமத்தியிருப்பதாக டொரண்டோ போலீசார் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த கொலை சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர் செவ்வாய், அதாவது இன்று விசாரணைக்காக ஆஜராக இருப்பதாகவும் டொரண்டோ போலீசார் தெரிவித்து இருக்கின்றார்கள்.

0: தொடர்ந்து நேரம் காலை 6:33.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
0: கையூட்டல் அணிக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி என கண்டறியப்பட்ட சரண குணவத்தனவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் ஒரு வழக்கில் 4 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துக் கொள்ளது. இலங்கை மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே சுகாதாரம், மருத்துவம் மற்றும் ஊடகத்துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேலும் விரிவுபடுத்துவது குறித்து விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. சட்டவிரோத ட்ரோன் இறக்குமதி மற்றும் அதன் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கான விதிமுறைகளை கடுமையாக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தமிழகத்துக்கான பேரிடர் மேலாண்மை நிதி 1,000 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஜாதிவரி கணக்கெடுப்பை அரசு கொள்கை முடிவாக அறிவிக்க வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் செய்த துரோகத்தால் அதிருப்தி அடைந்த திராவிடர் கழகம், ஆம் ஆத்மி கட்சிகள் டெல்லியில் நேற்று நடந்த இந்தியா கூட்டணி ஆலோசனைக் கூட்டத்தை புறக்கணித்தன. மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்களால் ஏற்படும் நிச்சயமற்ற தன்மை மற்றும் விநியோக தடங்கல்களுக்கு மத்தியில் அதிகரித்து வரும் எரிபொருள் விலைகளால் பாதிக்கப்பட்டுள்ள கெனடிய விமான நிறுவனங்களுக்கு உதவும் என்று கூறப்படும் ஒரு புதிய கடன் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. கனடாவில் இருந்து கல்வெட்டா பிரிவதற்கு பதிலாக கூட்டாட்சி கொள்கை சீர்திருத்தத்தின் மூலம் தீர்க்க முடியும் என்று கன்சர்வேட்டிவ் தலைவர் பி ஏ பலியே தெரிவித்துள்ளார். ஈரானுடனான எதிர்கால ஒப்பந்தத்தின் வெற்றியானது வெறும் வாக்குறுதிகளை மட்டும் சார்ந்திருக்காது, காலப்போக்கில் ஈரான் அதற்கு கட்டுப்படுகிறதா என்பதை அமெரிக்கா சரிபார்க்கும் திறனையே சார்ந்திருக்கும் என்றே அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு உயர்திறன் தொழிலாளர்களுக்கான புதிய H-1B விசாக்களுக்கு ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் விதித்திருந்த 1,00,000 அமெரிக்க டாலர் கட்டணத்தை அமெரிக்க பெடரல் நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
2: வொர்க்கிங் ஃபார் யூ.
1: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
3: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். CMR தமிழ் FM 101.3.
4: யாழ்ப்பாணம் பாஷையூர் புனித அந்தோனியார் கோவிலின் டொரண்டோ சமூக அமைப்பு நடாத்தும் வருடாந்த புனித அந்தோனியார் திருவிழா திருப்பலியும் திருச்செருப பவனியும் ஜூன் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை காலை 11 மணிக்கு கிங் சிட்டியில், இலக்கம் 14485 ஜெயின் ஸ்ட்ரீட்டில் அமைந்திருக்கின்ற சேக்ரெட் ஹார்ட் தேவாலயத்தில் நடைபெறும். 416-873-2148. உலக ஒழுக்க நெறிக்கழகம் நடாத்தும் மகளிர் திறன்கான் நிகழ்ச்சி ஜூன் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு, இலக்கம் 1120 டப்ஸ்கோட் ரோட் யூனிட் 3 நடைபெறும். இலங்கை போக்குவரத்து சபை முன்னாள் ஊழியர் சங்க கனடா கிளையின் வருடாந்த ஒன்று கூடலும் பொதுக்கூட்டமும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல், இலக்கம் 1555 நீல்சன் ரோடில் அமைந்திருக்கின்ற நீல்சன் பார்க்கில் நடைபெறும். 416-671-1084. கனடா சுவாமி விபுலானந்தர் கலைமன்றம் நடாத்தும் சுவாமி விபுலானந்தரின் 79வது ஆண்டு நினைவு தமிழ் திறன் பன்னிசை போட்டிகளின் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா ஜூன் மாதம் 14ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி முதல் இலக்கம் 150 போரோ டிரைவில் அமைந்துள்ள ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் நடைபெறும். 647224-8871.
3: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

சூழ்நிலம் காலை 6:39 நிமிடம் 19 காலையுடன் காலைப்பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். வாழ்வில் மரியாதையுடன் வாழ்தல் மற்றும் மற்றவர்களை மரியாதையுடன் நடத்தல் என்பதை ஒருமுறை பார்த்துவிடலாம். மரியாதை என்பது மனித உறவுகளின் அடித்தளம். நாம் பிறரிடம் காட்டும் மரியாதை நமது பண்பாட்டையும் மனித நேயத்தையும் பிரதிபலிக்கின்றது. குடும்பம், பாடசாலை, பணியிடம், நண்பர்கள் வட்டம் என எங்கிருந்தாலும் மரியாதை நல்லிணக்கத்தையும் நம்பிக்கையையும் உருவாக்கின்றது. இன்றைய உலகில் சமூக ஊடகங்கள் நம் வாழ்வில் ஒரு பகுதியாகிவிட்டன. அவை தகவல்களை பகிரவும், கருத்துக்களை வெளிப்படுத்தவும், மக்களை இணைக்கவும் உதவுகின்றன. ஆனால் அவற்றை பொறுப்பற்ற முறையில் பயன்படுத்தும் போது ஒருவரின் நற்பெயரையும் மனநிலையையும் பாதிக்கக்கூடிய ஆபத்தும் இருக்கின்றது. உதாரணமாக, ஒருவரை பற்றி உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை சமூக ஊடகங்களில் பகிர்வது அவரின் கண்ணியத்துக்கும் நற்பெயருக்கும் சேதத்தை ஏற்படுத்தலாம். சில நேரங்களில் ஒரு புகைப்படம், ஒரு வீடியோ அல்லது ஒரு கருத்தை அதன் முழு சூழலை அறியாமல் பகிர்வதால் ஒரு நபரின் பல வருட நற்பெயர் சில மணி நேரங்களிலேயே பாதிக்கப்படலாம். சமூக ஊடகங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆனால் அதற்காக ஒருவரை அவமதிப்பது, கேலி செய்வது, இழிவான வார்த்தைகளால் தாக்குவது அல்லது அவருக்கு எதிராக வெறுப்பை தூண்டுவது மரியாதைக்குரிய செயல் அல்ல. நாம் எழுதும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மனிதரின் மனதை பாதிக்கக்கூடியது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு நல்ல சமூக ஊடக பயனாளி தகவல்களை பகிர்வதற்கு முன் உண்மையா என்று சரிபார்ப்பார். கருத்து வேறுபாடு இருந்தாலும் நாகரிகமாக பேசுவார். மற்றவர்களின் தனியுரிமையை மதிப்பார். யாரையும் இழிவுபடுத்தும் பதிவுகளையும் ஊக்குவிக்க மாட்டார். அன்பு, ஒற்றுமை மற்றும் புரிதலை வளர்க்கும் உள்ளடங்கல்களை பகிர்வார். நாம் நேரில் பேசும்போது காட்டும் மரியாதையைப் போலவே நாம் இணையத்திலும் காட்ட வேண்டும். ஒரு திரையின் பின்னால் இருப்பதால் மற்றவர்களின் உணர்வுகளை நாம் மறந்துவிடக்கூடாது. மரியாதை என்பது நாம் வழங்கக்கூடிய மிகப்பெரிய பரிசுகளில் ஒன்றாகும். அது குடும்பங்களை இணைக்கின்றது, நட்புகளை வலுப்படுத்துகின்றது, சமூகத்தை முன்னேற்றுகின்றது. சமூக ஊடகங்களிலும் நிஜ வாழ்க்கையிலும் நாம் ஒருவரை கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் நடத்துவோம். ஒருவரின் நட்பிகரை காக்கும் வார்த்தைகளை பேசுவோம். ஒருவரின் கண்ணியத்தை காயப்படுத்தும் செயல்களை தவிர்ப்போம். மரியாதையை விதைத்தால் மனிதநேயம் இந்த உலகில் மலரும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்வோம்.

மலர்ந்திருக்கும் புத்தம் புது காலையில் நெஞ்சங்களை வருடி சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மில் ஒலித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலை கேட்கலையோ?

0: தேர்ட்டி பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வார்டன் அண்ட் லாரன்ஸ், ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோசில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வரும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
4: நாட்டிலே நடக்கின்ற பல போராட்டங்கள், வேலைநிறுத்த போராட்டங்கள், ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு துறைகளை சார்ந்தவர்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். இதனால் ஒரு நபர் சலிப்படைந்து விட்டார். அப்பொழுது அவர் மற்றவரை பார்த்து சொன்னார், இந்த போராட்டம், வேலைநிறுத்த போராட்டம், இந்த விவசாயிகள் போராடும் பொழுது தக்காளியை எல்லாத்தையும், தக்காளி காய்கறிகள் எல்லாவற்றையும் வீதியிலே எரிந்து போராட்டத்தை நடத்துகிறார்கள். அதுபோல் இந்த துப்புரவு தொழிலாளர்கள் போராடுகின்ற பொழுது குப்பை எல்லாம் ரோட்டிலே போட்டு கொண்ட தங்கள் போராட்டத்தை நடத்துகிறார்கள். பால் வியாபாரிகள் தங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுகின்ற பொழுதோ சில சலுகைகளை கேட்கின்ற பொழுது இந்த பாலை எல்லாம் ரோட்டிலே கொட்டுகிறார்கள். ஆனால் இந்த பேங்கிலே வேலை செய்கிறவர்கள் போராடுகின்ற பொழுது அவர்களுக்கு எப்படி போராடுகிறார்கள் என்று தெரியவே இல்லை. ஏனென்று சொன்னால் பேங்கில் இருக்கின்ற பணத்தை எல்லாம் கொண்டு ரோட்டில் போட்டு அவர்கள் போராடுகிறார்கள் இல்லையே, ஏன் அவர்கள் அப்படி போராடுவதில்லை என்று தனக்கு விளங்கவில்லை என்று சொன்னாராம். இந்த நாட்டிலே நடக்கின்ற இந்த வேலைநிறுத்த போராட்டங்களை பார்த்து மனம் சலிப்படைந்த ஒருவர்.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம்.

0: துணுடைய நேரம் காலை 7 மணி.
1: சிஎம்ஆர் தமிழகம் இன்று மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள்.
0: அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய விளக்கமளிப்பதற்காக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளை இந்த வாரத்துக்குள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. சுரேஷ் சலேவின் உறவினர்கள் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே மனித உரிமைகள் ஆணைக்குழு ஏற்கனவே விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அதன் ஆணையாளர் நிமல்ஜி புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். இதன்படி கடந்த நாட்களில் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்ற ஆணைக்குழு அதிகாரிகள் சுரேஷ் சிலையிடம் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்துள்ளதுடன் அவர் தடுத்து வைக்கப்பட்டு இருந்த சிறைக்குண்டுக்கு அருகில் இருந்த ஏனைய சந்தேக நபர்களிடமிருந்தும் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். மேலும் சுரேஷ் சிலையின் நிலைமை குறித்து கண்டறிவதற்காக நேற்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குழுவொன்று கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு சென்றிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச அமைச்சராக பதவி வைத்த காலப்பகுதிக்குள் சட்டவிரோதமாக 75 மில்லியனுக்கும் அதிகமான தொகையை சம்பாதித்தமை தொடர்பில் அவருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகள் ஜூன் 25 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. திங்கட்கிழமை இந்த வழக்கு கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி முகமது மிஹால் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது வழக்கு தொடர்ந்தரான லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்காக சட்டமா அதிபர் திணைக்களத்தின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் அசாத் நவாவி முன்னிலையாகி சாட்சியங்களை நெறிப்படுத்தினார். திங்கட்கிழமை இரு சாட்சியாளர்களின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் மேலதிக சாட்சி விசாரணைகள் எதிர்வரும் 25 வரை ஒத்திவைக்கப்பட்டது. உலக சந்தை நிலவரங்களுக்கு அமைய இந்த மாத இறுதியில் நாட்டில் மீண்டும் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக ஜூலை மாதம் நடைமுறைக்கு வரவுள்ள வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்தின்போது பேருந்து கட்டணங்கள் 20% வரையில் அதிகரிக்கக்கூடும் என்றும் குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் 35 ரூபாயை தாண்டுவது உறுதி என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது இதனை தெரிவித்த அவர் பேருந்து கட்டணத்தை உடனடியாக உயர்த்துவதற்கு அரசாங்கம் இணங்காததால் பேருந்து உரிமையாளர்களின் நஷ்டத்தை குறைக்கும் நோக்கில் நாளாந்த பயண கட்டமைப்பு மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இதன்படி அலுவலக நேரங்கள் மற்றும் பாடசாலை நேரங்களிலான பேருந்து சேவைகள் எந்தவித மாற்றமுமின்றி வழமை போல் தொடரும் எனவும், எனினும் பயணிகள் நடமாட்டம் குறைவாக காணப்படும் இடைப்பட்ட நேரங்களிலான பயண வாரங்கள் குறைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபைகளுக்கு இதுகுறித்த விவரங்கள் எழுத்துப்பூர்வமாக இன்று சமர்ப்பிக்கப்படவுள்ளன. சீரற்ற காலை மற்றும் வீதிகள் சேதமடைந்துள்ளமை காரணமாக நுவரேலியா மாவட்டத்தின் புண்டுலோயா போன்ற பல பகுதிகளில் தற்போது பேருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தன்னை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கான அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் கோட்டபாய ராஜபக்சேவுக்கு வழங்கியது சுரேஷ் சிலைதான் என்று ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். மது போத்தலுக்கும் சொட்டு பாசலுக்கும் மற்றும் 1000 ரூபாய் பணத்துக்கும் சமூக ஊடகங்கள் வாயிலாக வதந்திகளை பரப்பி ராஜபக்சாக்களுக்கு முட்டுக் கொடுக்கும் நபர்கள் குறித்து குறிப்பிட்ட அவர் தனக்கு நேர்ந்த அரசியல் பழிவாங்கல்களின் பின்னணியில் இருந்த உண்மைத்தன்மைகளை அம்பலப்படுத்தியுள்ளார். தான் எந்தவித குற்றச்சாட்டுகளோ அல்லது முறையான நீதிமன்ற விசாரணைகளோ இன்றி கடற்படை தலைமையகத்தில் சுமார் 8 மாதங்கள் தொடர்ச்சியாக தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளார். சிறைச்சாலைகள் மற்றும் தடுப்பு காவல் முகாம்களில் இருப்பவர்களின் அனுபவங்கள் என்ன என்பது குறித்த முழுமையான அறிவும் அனுபவமும் சிலேசேக்கு உண்டு என குறிப்பிட்ட அவர் சிலே கபில கெந்த விதாரண போன்றவர்களின் ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் பெற்றுக்கொண்டே கோத்தபாய ராஜபக்ச தங்களை சிறையில் அடைத்து பழிவாங்கினார் என்றும் குற்றம் சுமத்தியுள்ளார். சிங்கப்பெண் சிறப்பு கதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் விஜய் இன்று தொடக்கி வைக்கின்றார். தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் கடந்த மாதம் 10ஆம் தேதி பொறுப்பேற்றபோது பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு கதிரடிப்படை உருவாக்கப்படும் என தெரிவித்தார். இத்திட்டம் கடந்த 29ஆம் தேதி தொடக்கி வைக்கப்படும் என அறிவிப்பு வெளியானது. பின்னர் ஒரு சில காரணங்களால் இந்த விழா ரத்து செய்யப்பட்டது. இந்த நிலையில் சிங்கப்பெண் சிறப்பு கதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் விஜய் இன்று தொடங்கி வைக்கவுள்ளார். இதற்கான ஏற்பாடு சென்னை ராஜரத்தினம் மைதானத்தில் செய்யப்பட்டுள்ளன. முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் சிங்கப்பெண் அதிரடிப்படை செயல்படும் நிலையில் அதன் தலைமை அதிகாரியாக ஜி ஜி கே புவனேஸ்வரி நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த குழுவில் ஒரு காவல் கண்காணிப்பாளர், 2 துணை காவல் கண்காணிப்பாளர்கள், 4 காவல் ஆய்வாளர்கள், 8 காவல் உதவி ஆய்வாளர்கள், பிற பதவிகளைச் சேர்ந்த 20 காவலர்கள் இருப்பார்கள் என அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டுக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மத்திய அரசு தேசிய பேரிடர் மேலாண்மை நிதியத்தில் இருந்து 1000 கோடி ரூபாய் நிதியை விடுத்துள்ளதாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பேரிடர் மேலாண்மை துறைக்கு 1000 கோடி தேவை என மாநில அரசு கோரிக்கையை விடுத்திருந்த நிலையில் மத்திய அரசு அந்த முழு தொகையை முன்கூட்டியே வழங்கியுள்ளதாக செய்தியாளர்களிடம் கூறினார். கோவை நீலகிரியில் பேரிடர் மேலாண்மை துறையினர் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். ஒருவேளை நீலகிரியில் நிலச்சரிவு ஏற்பட்டால் விரைவில் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள ஹெலிகாப்டர் தயார் நிலையில் இருக்கின்றன என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார். கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள சூழலில் இந்த நிதி முன்னெச்சரிக்கை பணிகளுக்கு பெரிதும் உதவும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இந்திய கூட்டணி கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடுகள் குறித்து அகிலேஷ் யாதவ் கடுமையாக விமர்சித்துக் கொண்டார். காங்கிரஸ் தலைவர்கள் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும், கூட்டணி கட்சிகளுக்கு காங்கிரஸ் உரிய மரியாதை தருவது இல்லை, திராவிட முன்னேற்றக் கழகத்துடனான கூட்டணியை காங்கிரஸ் முறித்தது தவறு என்றும் அகிலேஷ் மேலும் குற்றம் சுமத்தியுள்ளார்.
1: இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள் கேட்டீர்கள். Listen to us around the universe. www.cmr.fm.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
6: Everything okay? No problem and did you nam?
7: Bar kalam closing da tadikira nadik.
8: The customer you're trying to reach is not available.
9: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
6: Last minute left. Closing day the Pradhi's Chellathukku thanks.
7: Chellam illa da Selvam.
6: Sari sari.
10: சம்மர் டைமில் ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. Soul and Fire events.kilikoot.ca.
11: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
12: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
11: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
12: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
11: 416-271-5992.
12: Markham and Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
13: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
14: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
13: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
14: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200. 9057-5-6-7-2-0-0-9-5-6-7-2-0-0-9-5-6-7-2-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0
0: ஆசிரியர் மாணவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்டார். ஒரு எறும்பு தன்னை விட பெரிய சர்க்கரை கட்டியை சுமந்து செல்லும் வழியில் அது தாண்ட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பிளவு, அதாவது ஒரு குழி இருந்தால் அந்த எறும்பு என்ன செய்யும் என்றே மாணவர்கள் பல பதில்களை கோரினார்கள். ஆனால் அவை எதுவும் சரியாக இல்லை. இறுதியில் ஆசிரியரே அதற்கான விடையும் கூறினார். எறும்பு தான் சுமந்து வந்த சர்க்கரை கட்டியை அந்த பிளவின் மீது பாலமாக வைத்து அதன் மேல் ஏறி கடந்து செல்லுகிறது. பிளவின் மறுபக்கத்துக்கு சென்றவுடன் அந்த சர்க்கரை கட்டியை மீண்டும் கவ்விக்கொண்டு தன் பயணத்தை தொடர்கின்றது. வாழ்க்கையில் இது நமக்கு துன்பமாக தெரிகின்றதோ அதையே ஒரு பாலமாக, அதாவது ஒரு வாய்ப்பாக மாற்றி வாழ்க்கையின் அடுத்த நிலையை அடைய நாமும் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை எறும்பு போகிற போக்கில் நமக்கு சொல்லிக் கொடுத்து போகின்ற ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த ஆசிரியர்.

0: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775
1: Asian Textiles in Marbaram Mega Sale. Store-wide discount up to 80% off. Saris collections, half saris, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection, kurti 2-4 $10, nighty 3-4 $10. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham and Lawrence 36 Cipher 1, Lawrence Avenue East, Scarborough, Asians. Mega sale.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் Indoor space.
4: Dr. Sabavathi Ravindran, braces, implant and wisdom tooth extraction. Patchigichigal anithirkum, moondru idangalil survey. Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844. Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000. Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002. Moondru idangalil, Dr. Sabavathi Ravindran.
5: காலை 7 மணி 18:39 காலையுடன் காலைப்படுதல் நேர்களும் இணைந்திருக்கிறீர்கள். உலகக்கிண்ண உதைப்பு நட்ட போட்டிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. 2026 உலகக்கிண்ணம் ஒரு சிறப்பு காரணத்தால் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது. முதல் முறையாக 3 நாடுகள் இணைந்து இந்த போட்டியை நடத்துகின்றது. கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ. இதனால் வட அமெரிக்கா முழுவதும் ஒரு பெரிய கால்பந்து திருவிழா போல மாறப்போகின்றது. இந்த தொடரில் வழக்கமாக இருந்த 32 அணிகள் இல்லாமல் இப்போது 48 நாடுகள் பங்கேற்கின்றன. இதனால் அதிக நாடுகளுக்கு உலக மேடையில் விளையாடும் வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, தென் அமெரிக்கா என அனைத்து கண்டங்களிலும் இருந்து அணிகள் போட்டியிடுகின்றன. புதிய அணிகள் கூட இந்த மேடையில் அதிர்ச்சி வெற்றிகளை தர வாய்ப்பிருப்பதாக கருதப்படுகின்றது. உலகக்கிண்ண வரலாற்றை பார்த்தால் இதுவரை அதிகமாக வென்ற நாடுகளில் பிரேசில் 5 முறை சாம்பியன் ஆகவும் அதன்பின் ஜெர்மனி, இத்தாலி தலா 4 முறையும் வென்றிருக்கின்றன. அதேபோல் அர்ஜென்டினா, பிரான்ஸ், உருகுவே, இங்கிலாந்து போன்ற அணிகளும் உலகக்கிண்ணத்தை வென்ற பெருமையை பெற்றிருக்கின்றன. குறிப்பாக சமீபத்திய காலங்களில் அர்ஜென்டினா தனது வெற்றியால் மீண்டும் உலக கால்பந்தில் வலுவான இடத்தை பிடித்திருக்கின்றது. இப்போது முக்கியமான விடயம் 2026 உலக கிண்ணத்தின் பொருளாதார தாக்கம் எப்படி இருக்கப் போகின்றது. குறிப்பாக கனடாவுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பாக பார்க்கப்படுகின்றது. போட்டிகள் காரணமாக சுற்றுலாத்துறை அதிகரிக்க இருக்கின்றது. ஹோட்டல்கள், போக்குவரத்து, உணவகங்கள், விமான சேவைகள் என பல துறைகளில் வளர்ச்சி காணுவதாகவும் இந்த உலக கிண்ண போட்டிகள் பார்க்கப்படுகின்றது. ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட இருக்கின்றன. உலகம் முழுவதும் இருந்து ரசிகர்கள் வருவதால் கனடாவின் நகரங்கள் டொரண்டோ, வன்கூவர் போன்றவை உலக விளம்பர மையங்களாக மாறப்போகின்ற சந்தர்ப்பங்களும் இருக்கப் போகின்றன. இதே நேரத்தில் இந்த அளவிலான பெரிய நிகழ்வுகள் செலவுகளையும் கொண்டுவரும். மைதானங்கள் மேம்படுத்தல், பாதுகாப்பு ஏற்பாடுகள், போக்குவரத்து வசதிகள் போன்றவற்றுக்கே பெரிய முதலீடு தேவைப்படும். ஆனால் நீண்ட காலத்தில் இது கனடாவின் சுற்றுலா மற்றும் விளையாட்டு பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் என்று நிபுணர்கள் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த போட்டிகள் பற்றி நாங்கள் பார்த்தால் உலகமே எதிர்பார்க்கும் முக்கிய மோதல்கள் பிரேசில் அர்ஜென்டினாவுக்கு எதிராகவும், பிரான்ஸ் ஜெர்மனிக்கு எதிராகவும், இங்கிலாந்து ஸ்பெயின் போன்றவையாகவும் இருக்கலாம். இந்த போட்டிகள் வெறும் விளையாட்டு அல்ல. அது உணர்ச்சி, பெருமை, தேசிய அடையாளம் ஆகியவற்றின் போராட்டமாகவே இருக்கும். உலக கிண்ணம் என்பது வெறும் கோலடிக்கும் போட்டியல்ல, அது நாடுகளை ஒன்றிணைக்கும் பெரிய விழா. வெற்றி தோல்விகளை தாண்டி விளையாட்டு மனிதர்களை இணைக்கும் ஒரு பாலமாகவும் இருக்கின்றது. ஆகவே இந்த உலக கிண்ண போட்டிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. ஆகவே வேலையிடங்களில் இருந்து திடீர் திடீரென சுயவீனம் காரணமாக வேலைக்கு லீவ் எடுப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்க இருக்கின்றது. இதில் இது வந்து அங்கு வேலை கொடுக்கின்ற முதலாளிமார்களுக்கும் தெரியும். ஆகவே பொறுத்திருந்து இந்த விளையாட்டு உலக கிண்ண விளையாட்டு போட்டி ஒரு சுவாரஸ்யமாக இருக்கப் போகின்றது என்றால் அது மிகையாகாது.

அன்போ காதலோ நட்போ எதுவாக இருந்தாலும் ஒருத்தர் விட்டால் இன்னொருவருக்கு கண்டிப்பாக வலிக்கும். அன்போ காதலோ நட்போ எதுவாக இருந்தாலும் ஒருத்தர் விட்டால் இன்னொருத்தருக்கு கண்டிப்பாக வலிக்கும். புத்தம்புது நாளுக்கு புத்தம்புது காலை. பூக்கள் மலர்வது போலவே இந்த நாளும் உங்கள் மனதிலும் வாழ்விலும் வளரட்டும். ஊக்கமும் உற்சாகமும் நிறைந்த இந்த காலை நேர நிகழ்ச்சி உங்களுக்கான முதல் கடிகாரம். சுவையான செய்திகள், சிந்திக்க வைக்கும் கருத்துக்கள், குட்டி கதை, மகிழ்வளிக்கும் இனிதான பாடல்கள், காலை நேரத்தில் ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம். புத்தம்புது காலை உங்களுடன் கற்றலைகளில்

0: புதுமது காலிகளுடன் காலை பொழுது நேர்கள் மணிந்திருக்கிறீர்கள். இந்த வேளையில் பிரதி செல்வம் தருகின்ற தகவலை பார்த்துவிடலாம். க்ளோசிங் டேட் நெருங்கிவிட்டதா? இன்னும் மோகேஜ் பெறுவதில் சிக்கலா? பிரைவேட் மோகேஜுக்கு அதிக வட்டி செலுத்துகிறீர்களா? அதை வங்கிக்கு மாற்றி குறைந்த வட்டியில் மோகேஜை பெற்றுக் கொள்ளுங்கள். பிரதி செல்வம் 416-268-0155. உங்கள் வீட்டுக்கடனை ரீஃபைனான்ஸ் செய்து மாத கட்டணத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். டெப்ட் கன்சல்டேஷன் மூலம் பல கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைக்கலாம். ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மற்றும் செகண்ட் மோர்கேஜ் மற்றும் பிசினஸ் லோன்ஸுக்கு ஃபாஸ்ட் அப்ரூவல். டிடி, கோஷியா, நேஷனல் பேங்க் போன்ற பிரதான வங்கிகளில் மிக குறைந்த வட்டியில் உங்களுக்கான மோர்கேஜ். ஃபர்ஸ்ட் டைம் பயர்ஸ், செல்ஃப் எம்ப்ளாய்ட், பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் மோர்கேஜ் பெற்றுத் தருகின்றார். வங்கிகள் மறுத்தாலும் ஆல்டர்னேட்டிவ் லெண்டர்ஸ் மூலம் மோர்கேஜை உங்கள் நம்பிக்கையான மோர்கேஜ் அட்வைசர் பிரதி செல்வம் பெற்றுத் தருகின்றார். அழைக்கலாம் 416-268-0155. மோகேஜ் அட்வைசர் பிரதி செல்வம் வழங்கிய தகவலை கேட்டீர்கள்.
1: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குற
2: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது. வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசரியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறோம். நீங்கள்
1: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
3: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் Supermarket.
4: 905-270-8800. 905-270-8800.
3: Udayam Supermarket.
0: ஆஸ்திரேலிய அணிக்கும் பங்களாதேஷ் அணிக்கும் இடையிலான முதலாவது சர்வதேச ஒருநாள் போட்டி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலில் துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணியினர் 50 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 284 ஓட்டங்களை பெற்றிருந்தனர். பதிலுக்கு துடுப்படுத்தாடி கொண்டு இருக்கின்ற ஆஸ்திரேலிய அணியினர் தற்பொழுது 21வது ஓவர் வீசப்பட்டுக் கொண்டிருக்கிற நிலையில் 4 விக்கெட்டுகளை இழந்து 93 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றனர். இதேவேளை இந்தியா ஏ அணிக்கும் இலங்கை ஏ அணிக்கும் இடையிலான ஒருநாள் போட்டியும் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த சூரியவன்சியின் முதலாவது இலங்கை பயணத்தில் அவர் முதலாவது இன்னிங்ஸில் 14 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்து ரசிகர்களை கொஞ்சம் ஏமாற்றத்தில் ஆழ்த்தியிருக்கிறார். இந்திய அணியை முதலில் துடுப்படுத்தாடியது 50 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 277 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இலங்கை அணி துடுப்படுத்தாடி கொண்டு இருக்கின்றது. தற்பொழுது 36வது ஓவர் வீசப்பட்டுக் கொண்டு இருக்கின்றது. 5 விக்கெட்டுகளை இழந்து 195 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றது.
3: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-ல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation .com. Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், Asia, Europe, Middle Eastில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்சியன் டண்டாஸ், இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோட், யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. Can Smile Dental. CMR Tamil FM 101.3 செய்திகள்.
0: இலங்கை மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே சுகாதாரம், மருத்துவம் மற்றும் ஊடகத்துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேலும் விரிவுபடுத்துவது குறித்து விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். ஜாதி வரி கணக்கெடுப்பை அரசு கொள்கை முடிவாக அறிவிக்க வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதாக திரிணாமுல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார்கள். மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்களால் ஏற்படும் நிச்சயமற்ற தன்மை மற்றும் விநியோக தடங்கல்களுக்கு மத்தியில் அதிகரித்து வரும் எரிபொருள் விலைகளால் பாதிக்கப்பட்டுள்ள கனடிய விமான நிறுவனங்களுக்கு உதவும் என்று கூறப்படும் ஒரு புதிய கடன் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. கனடாவில் இருந்து அல்பர்டா பிரிவதற்கு பதிலாக கூட்டாட்சி கொள்கை சீர்திருத்தத்தின் மூலம் தீர்க்க முடியும் என்று கன்சர்வேட்டிவ் தலைவர் பியே பொலியே தெரிவித்துள்ளார். ஈரானுடனான எதிர்கால ஒப்பந்தத்தின் வெற்றியானது வெறும் வாக்குறுதிகளை மட்டும் சார்ந்திருக்காது. காலப்போக்கில் ஈரான் அதற்கு கட்டுப்படுகிறதா என்பதை அமெரிக்கா சரிபார்க்கும் திறனையே சார்ந்திருக்கும் என்றே அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார்.
3: CMR Tamil FM 101.3 செய்திகள். Listen to us around the universe. www.cmr.fm.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 Finch Avenue East Unit G03 416-284-7000.
6: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
7: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மேயர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
8: Everything okay, no problem indigenam.
9: Bar kalamu closing da tadikira nadi.
10: The customer you're trying to reach is not available.
11: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selutti kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam, 416-268-0155. 416-268-0155.
8: Last minute left. Closing day, the Pradeep Selvam, thanks.
9: Selvam illa da, Selvam.
8: Sari.

0: மிஸ்ஸிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: Nissan Head to Head Event. இப்பொழுது Morningside Nissanல் Approval Creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு Zero Financeல் Demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் Free Oil and Filter Change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் Approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.

நேரம் காலை கேளுபடி 45:19 காலையுடன் காலைப்பொழுது நேர்களும் இணைந்திருக்கிறீர்கள். நேற்றைய தினம் நியூயார்க்கில் நியூயார்க் நிக்ஸ் அணிக்கும் சானிட்டி நியூஸ் பர்ஸ் அணிக்கும் இடையிலான கூடைப்பந்தாட்ட சாம்பியன்ஷிப் போட்டியின் 3வது போட்டி இடம்பெற்றது. இந்த போட்டியை பார்ப்பதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அந்த மெடிசன் ஸ்கொயர் கார்டனுக்கு சென்றிருந்தார். அப்பொழுது அவர் அந்த போட்டியில் கலந்து கொண்ட பொழுது சில ரசிகர்கள் அவரை வரவேற்றாலும் பல பேர் கூச்சலிட்டு அவருடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. டிரம்பின் வருகையால் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டதால் ரசிகர்கள் பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அரங்கத்தை சுற்றியுள்ள சாலைகள் மூடப்பட்டதுடன் ஆயிரக்கணக்கான காவல்துறையினரும் பாதுகாப்பு அதிகாரிகளும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். தேசிய கீதம் ஒலித்தபோது அரங்கின் பெரிய திரைகளில் டிரம்பின் உருவம் காட்டப்பட்டதும் சில ரசிகர்கள் எதிர்ப்பு குரல் எழுப்பினர். இதேவேளை திரைப்பட மற்றும் விளையாட்டு உலகின் பல பிரபலியங்களும் இந்த போட்டியை கண்டுகளிக்க வந்திருந்தனர். போட்டியில் நியூயார்க் நிக்ஸ் அணி 111-115 என்ற கணக்கில் சான் அன்டோனியோ ஸ்பர்ஸ் அணியிடம் தோல்வி அடைந்தது. இருப்பினும் 7 போட்டிகளை கொண்ட தொடரில் நியூயார்க் நிக்ஸ் அணி 2-1 என்ற நிலையில் முன்னணியில் இருக்கின்றது. டிரம்பின் வருகையால் வழக்கமான ரசிகர்களால் நிரம்பும் சுற்றுவட்டார உணவகங்கள் மற்றும் மதுபான விடுதிகள் வெறிச்சோடியதாக வர்த்தகர்கள் தெரிவித்து இருக்கின்றார்கள். பல ரசிகர்கள் இந்த பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் போட்டியின் உற்சாகத்தை பாதித்ததாகவும் முறையிட்டு இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் சில ரசிகர்கள் அமெரிக்க ஜனாதிபதி நேரில் வந்து போட்டியை பார்த்தது சிறப்பான நிகழ்வாகும் என்றும் கருத்தினை வெளியிட்டு இருக்கின்றார்கள்.

ஒரு கண் தெரியாத அநாதி சிறுவன் கோயில் அருகிலிருந்து பிச்சை எடுத்துக் கொண்டு இருந்தான். அவன் அருகில் ஒரு பலகை இருந்தது. அதில் எனக்கு இரண்டு கண்களும் தெரியாது, எனக்கு உதவி செய்யுங்கள் என்று எழுதியிருந்தது. அந்த வழியாக சென்றவர்கள் எல்லாம் அந்த பலகையை பார்த்து கடந்து போனார்கள். இப்பொழுது ஒருவரும் அந்த சிறுவனுக்கு ஏதாவது உதவிகோ ஒரு பணமோ ஒன்றுமே போடவில்லை. இதை தூரத்தில் இருந்த ஒரு பெரியவர் பார்த்து கொண்டு இருந்தார். அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த பலகையில் எழுதியிருந்த வசனத்தை அழித்துவிட்டு ஏதோ தன் வேறு ஒரு வசனத்தை எழுதிவிட்டு மீண்டும் அந்த பலகையை கொண்டு போய் அந்த சிறுவன் தரையிலே வைத்துவிட்டு போய்விட்டார். இப்படி போனதும் அருகில் இருந்தவர்கள் வந்து இப்பொழுது பணத்தை அந்த சிறுவன் வைத்திருந்த தட்டினுள் போட ஆரம்பித்து விட்டார்கள். சரி, சிறுவனுக்கு நல்லதானே நடக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த பெரியவரும் அந்த இடத்தை விட்டு அகன்று போய்விட்டார். மாலை நேரம் வந்தபொழுது அங்கே வந்தபொழுது அந்த சிறுவனிடம் வந்து எப்படி இருக்கின்றாய் என்று கேட்க, அந்த சிறுவன் அவருடைய குரலை அடையாளம் கண்டவனாய், நீங்கள் ஏதோ என் பலகையை வேண்டி எழுதியிருக்கிறீர்கள் போல் இருக்கின்றது, ஆனால் எனக்கு வருகிறவர்கள் எல்லாம் பணம் போடுகின்ற சத்தம் எனக்கு கேட்டது, என்ன அப்படி என்ன எழுதினீர்கள் என்று சொல்லி அப்பொழுது அந்த பெரியவர் சொன்னார், நான் ஒன்றும் வித்தியாசமாக எழுதவில்லை, நீ எழுதியதைத்தான் நான் மாற்றி எழுதினேன் என்று சொன்னார். அப்பொழுது அந்த சிறுவன் கேட்டான், அப்படி நான் என்ன நான் எழுதினதை மாற்றி எழுதினீர்கள் என்று சொல்லி அப்பொழுது அந்த பெரியவர் சொன்னார், நீ எழுதியிருந்தாய் எனக்கு இரண்டு கண்களும் தெரியாது, எனக்கு உதவி செய்யுங்கள் என்று எழுதியிருந்தாய், நானோ அதை கடவுள் நானோ அந்த வசனத்தை மாற்றி எனக்கு இந்த அழகிய உலகத்தை காண கண்களை கடவுள் தரவில்லை, உங்களுக்கு உங்கள் கண்களை தந்திருக்கின்றார், ஆகவே அந்த கடவுளுக்கு நன்றி கூறுங்கள் என்று எழுதியிருந்தேன், அதைத்தான் நான் அதை பார்த்துவிட்டுத்தான் உனக்கு மற்றவர்கள் பணத்தை போட்டார்கள் என்று சொன்னார். இதிலிருந்து நாங்கள் எப்பொழுது என்ன மாதிரியான வசனங்களை பேச வேண்டும், எப்பொழுது உங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களிடை ஈர்ப்பதாகவும் அவர்கள் மேல் அன்பை காட்டுகின்ற வசனங்களாகவும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த கதை எடுத்து சொல்லுகின்றதே.

0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 Soul and Fire events.kilikoot.ca கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மென் முயல் காடை ஈரல் கறி ஆம்பூர் செட்டிநாடு திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி சூடான மல்லிப்பூ இட்லி விதவித தோசைகள் டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங் ராஜா செட்டிநாடு 825 ஸ்காப்ரோ 416-299-9393 புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
1: காலை 8 மணி.
2: CMR தமிழகம் இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: உலகளாவிய எரிசக்தி கண்காட்சி இன்று கல்கரியில் மத்திய இயற்கை வளங்கள் அமைச்சரின் உரையுடன் தொடங்கவுள்ளது. அதனைத் தொடர்ந்து கனடா மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த பல்வேறு அரசியல் மற்றும் பெருநிறுவன தலைவர்கள் கலந்து கொள்ளும் அமர்வுகள் நடைபெறுகின்றன. இந்த வருடாந்திர வர்த்தக கண்காட்சி மற்றும் மகாநாட்டுக்கு 30,000 பேர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அவர்களில் பலர் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. வடமேற்கு கடற்கரைக்கு புதிய நிலக்கீழ் குழாய் அமைப்பதற்காக அல்பர்ட்டா அரசாங்கம் ஜூலை 1 தேதிக்குள் மத்திய முக்கிய திட்டங்கள் அலுவலகத்தில் ஒரு விண்ணப்பத்தை தாக்கல் செய்யவுள்ளது. இந்த கோடைக்காலத்தில் தனது நாடாளுமன்ற சகாக்களும் தைவானுக்கு பயணம் செய்யவிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜூடி ஸ்க்ரோ தெரிவித்துள்ளார். அக்டோபர் மாதம் தைவானுக்கு செல்லும் தூதுக்குழுவில் லிபரல் மற்றும் கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவரும் இடம்பெறுவார்கள் என்று கனடா தைவான் நாடாளுமன்ற நட்புறவு குழுவுக்கு தலைமை தாங்கும் ஜூடி இக்ஸ்ரோ கூறினார். ஏப்ரல் மாதம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தைவானுக்கு பயணம் செய்தால் சீனாவுடனான உறவுகளை வலுப்படுத்த பிரதமர் மாக்கானி அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகள் பாதிக்கப்படலாம் என சீனாவின் தூதர் கூறியிருந்தார். சுதந்திரங்களை கட்டுப்படுத்தும் அரசாங்கங்கள் உள்ள ஒரு பிராந்தியத்தில் தைவான் ஒரு ஜனநாயக நாடாக இருப்பதால் அதனை ஆதரிப்பது முக்கியம் என்றும் பிரதமர் மாக்கானி இதற்கு ஒப்புதல் அளிக்காவிட்டாலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பயணங்களை மேற்கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார். இனியூட் பகுதியில் உணவுக்கான அதிக செலவை குறைக்க மானியம் வழங்கும் மத்திய அரசின் திட்டம் பலனளிக்கவில்லை என்றும் அதை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கனடாவில் உள்ள இனியூட் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைப்பு கோருகின்றது. நியூட்ரிஷன் நோத் திட்டத்தை நிறுத்துவதற்கான இந்த கோரிக்கை இன்று வெளியிடப்பட்டுள்ள இனியூட் ப்ரீ கனடாமி அமைப்பின் புதிய வறுமை ஒழிப்பு உத்தியின் ஒரு பகுதியாகும். இனியூட் மக்களின் தாயகமான இனியூட் நுனங்கட் பகுதியில் உணவு பாதுகாப்பை மேம்படுத்துவதில் இத்திட்டம் தோல்வியடைந்துள்ளதாகவும் இதன் சிதறிய அணுகுமுறை இனியூட் மக்களின் முன்னுரிமைகளுடன் முழுமையாக ஒத்துப்போகவில்லை என்றும் அந்த அமைப்பு கூறுகின்றது. குறிப்பிட்ட மற்றும் தெளிவான தலையீடு தேவைப்படும் ஒரு கொள்கை சூழலில் இத்திட்டம் ஒரு சீரற்ற அல்லது ஒருங்கிணைப்பெற்ற அணுகுமுறையை கொண்டுள்ளது என்று இதன் தலைவர் நாதன் ஓபர்ட் தெரிவித்தார். ராணுவ உபகரணங்களுடன் தொடர்புடைய பாகங்களை கொண்டு செல்ல அதன் கப்பல்கள் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து டெனிஸ் கப்பல் நிறுவனமான மெர்ஸ்க் மீது புதிய குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பலஸ்தீன இளைஞர் இயக்கம் மற்றும் ஒக்ஸ்வாம் டென்மார்க் திங்கட்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கப்பலில் தோட்டாக்கள், குண்டுகள் மற்றும் மோட்டார்களில் பயன்படுத்தப்படும் வாகனங்கள் அடங்கியிருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை பலஸ்தீனிய இளைஞர் இயக்கத்தைச் சேர்ந்த நாடியா டானஸ் அந்நிறுவனம் தீவிர மோதல் மண்டலங்களுக்கு ஆயுதங்கள் அல்லது வெடிமருந்துகளை கொண்டு செல்வதை தடை செய்வதாகவும் அக்டோபர் 2023 முதல் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் அல்லது வெடிமருந்துகள் அனுப்பாமல் கடுமையான கொள்கையை பின்பற்றி வருவதாகவும் கூறினார். இந்த உறுதிமொழிகள் இருந்தபொழுதிலும் ஆயுதங்கள் தொடர்பான பாகங்கள் நிறுவனத்தின் கப்பல் போக்குவரத்து வலையமைப்பு வழியாக தொடர்ந்து கொண்டு செல்லப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் அமைதி ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். ஈரானுடனான அமைதி ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும் என்று டொனால்டு டிரம்ப் பலமுறை கூறி வருகின்றார். இருப்பினும் ஏப்ரல் 8 முதல் போர் நிறுத்தம் அமலில் இருந்த பொழுதிலும் தூதரக ரீதியிலான முயற்சிகள் தேக்கமடைந்துள்ளன. மேலும் இரு தரப்பினரிடையே தாக்குதல்களும் நடந்துள்ளன. செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க ஜனாதிபதி, ஈரானும் இஸ்ரேலும் மாறி மாறி மோதலில் ஈடுபட்டு இருந்தன. இப்போது என் மூலமாக அந்த மோதல்களை நிறுத்த இருதரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளன. ஆகவே மிகச்சிறந்ததாக அமையப்போகும் அந்த ஒப்பந்தத்தின் இறுதிக்கட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம் என்று அவர் கூறினார். பலஸ்தீன மகளிர் தேசிய கால்பந்து அணியின் 20 வயது வீராங்கனையான ரன் ஹலவானி ஜெருசலேமில் ஏறக்குறைய ஒரு வாரம் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இஸ்ரேலிய அதிகாரிகளால் விடுவிக்கப்பட்டுள்ளார். அவர் ஞாயிற்றுக்கிழமை இரவு விடுவிக்கப்பட்டதாக அவரது தாயார் விஸ்வாம் ஹலவானி AFP செய்தி ஊடகத்திடம் தெரிவித்தார். இருப்பினும் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து அடுத்த 5 நாட்களுக்கு வீட்டுக்காவலில் இருக்குமாறு இஸ்ரேலிய காவல்துறை அந்த வீராங்கனைக்கு உத்தரவிட்டுள்ளது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி 115 ஓட்டங்களால் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அணியின் விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் இங்கிலாந்து டெஸ்ட் அணியின் தலைவர் பென் ஸ்ட்ரோக் மற்றும் வேகப்பந்து வீச்சாளர் கை அட்கின்சன் ஆகியோருக்கு எதிராக இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் கிரிக்கெட் சபை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. லோர்ட்ஸ் மைதானத்தில் பெற்ற வெற்றி கொண்டாட்டங்களின் பின்னர் திங்கட்கிழமை அதிகாலை வேளையில் பென் ஸ்ட்ரோக் மற்றும் அட்கின்சன் ஆகியோர் இரவு நேர விடுதி ஒன்றில் இருந்தபோது அங்கு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக கிரிக்கெட் சபை தனது உத்தியோகபூர்வ அறிக்கையில் உறுதிப்படுத்தியுள்ளது. எனினும் இந்த சம்பவம் குறித்து முழுமையான விவரங்களை வெளியிடாத கிரிக்கெட் சபை அது குறித்து மேலதிக விவரங்களை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் 17ஆம் தேதி ஓவல் மைதானத்தில் ஆரம்பமாக உள்ள நியூசிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டிக்கான இங்கிலாந்து அணி விவரங்கள் இந்த விசாரணைகளின் பின்னர் தகுந்த நேரத்தில் அறிவிக்கப்படும் என்றும் கிறிக்கெட் சபை அறிவித்துள்ளது.
0: இச்செய்தி அறிக்கைக்கான சொர்ணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன் 14 வருட அனுபவத்துடன் சேவை 416-700-2222.
2: இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலகம் மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் கேட்டீர்கள்.
0: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன் பயோ செல் கால் 416-700-2222 j.ca.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
0: 416-700-2222 j.ca.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
5: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
4: 905-417-6069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
6: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
7: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
6: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
7: ஏசியா கோல்ட் இங்க்
6: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
7: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
6: இட்டோபிகோ
7: 416-746-2742.
8: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
10: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது? நோ நோ நோ.
11: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677, 289-200-4677, vkrh.com.

0: Listen to us around the universe. www.cmr.fm.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற
3: காலை 8:17 புத்தம்பது காலையுடன் காலை பொழுது நேர்களும் அணிந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் செய்தியின் பின்னணிக்காக சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். வணக்கம் சுரேஷ்.
4: வணக்கம். வணக்கம் தர்மா. வணக்கம் நேர்களே.
3: இந்த வேளையில் 2 விடயங்களை தொட்டு செல்லப் போகின்றோம். 2 விடயங்களும் டொனால்ட் ட்ரம்ப் சம்பந்தப்பட்ட விடயங்கள் தான். முதலாவது விடயமாக அவருடைய டொனால்ட் ட்ரம்ப்னுடைய மகள் இவாங்கா அல்பீனியாவுக்கு அருகில் 1400 ஏக்கர் பரப்பளவில் ஒரு தீவை வேண்டிய இருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது அவருடைய கணவருடன் சேர்ந்து. இதை ஒரு அமெரிக்க தொலைக்காட்சி நிறுவனம் கண்டித்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அமெரிக்க மக்களின் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டு வாழ்க்கை செலவுக்கே திண்டாடி கொண்டிருக்கின்ற நிலையில் இப்படியாக ஒரு ஆடம்பர தீவை இவர்கள் வாங்க நினைத்திருப்பது அமெரிக்க மக்களிடையே ஒரு ஒரு தேவைப்படாத ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஆகவே இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த அமெரிக்காவிலே வாழ்க்கை செலவு நெருக்கடி அதிகரித்து வருகின்ற நிலையில் இந்த தீவின் ஆடம்பர தீவின் முதலீடு பொதுமக்களின் பார்வையில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்?
4: இது உண்மையிலேயே இந்த பொதுமக்கள் என்பதை விட உலகளாவிய ரீதியில் எவ்வாறு ஒரு ஜனாதிபதியின் அதிகாரத்தை அவரது குடும்பத்தினர் பாவிக்கின்றார்கள் என்பதை நிரூபிப்பதற்கான செயற்பாடுகளாக அமைகின்றன. இந்த அல்பேனியா நாட்டுக்கு சொந்தமான இந்த தீவை இவர்கள் அந்த பாதையால் தங்களது உல்லாச படகில் செல்கின்ற பொழுது அல்லது உல்லாச கப்பலில் பயணிக்கின்ற பொழுது கண்ணுற்றதாகவும் மிக அழகிய தீவு என அதனை வாங்குவதற்கான முயற்சியில் அந்த அல்பேனிய அரசாங்கத்தை அவர்கள் பணிய வைத்து விட்டார்கள். இருந்த பொழுதிலும் அது அல்பேனியாவில் ஒரு பெரிய போராட்டமாக தற்பொழுது வெடித்துள்ளது. அந்த போராட்டத்தின் காரணமாக இந்த விவகாரம் என்பது வெளிச்சத்திற்கு வருகின்றது. இந்த அஃபினிட்டி குரூப் என்கின்ற ஒரு நிறுவனத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் மருமகன் ஜெரார்ட் குஷ்னர் ஆரம்பித்ததிலிருந்து அவர்கள் எவ்வாறு எங்கே முதலிடலாம், எவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் என்பதில் பலத்த அக்கறையோடு செயற்படுவதை அவர்களுடைய நடவடிக்கைகள் காட்டுகின்றன. பல போர்களுக்கான காரணங்கள் அல்லது போர்களின் பின்னணிகள் அல்லது போர்களின் நீடிப்புகள் போன்றவற்கும் அவர்கள் அவருடைய குடும்பத்தினரின் பங்கு என்பது அதிகமாக இருக்கின்றது. அதனை தற்பொழுது அமெரிக்க மக்களும் உணர்ந்ததான செய்தியைத்தான் நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள். ஆனால் இந்த விவகாரம் என்பது இப்பொழுது சற்றே ஒரு பெரிதுபடுத்தப்பட்டாலும் இதற்கு முன்கூட இவ்வாறான ஒரு நிலைமை இருந்தது. அதாவது சேர்பியாவில் மீண்டும் இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் ஹோட்டல்கள் மற்றும் லக்ஸரி அந்த கெசினோக்கள் போன்றவற்றை எல்லாம் அமைப்பதற்கான ஒரு முயற்சியை இவர்கள் அதாவது அவருடைய மகளும் மருமகனும் எடுத்திருந்தார்கள். அது சுமார் 500 மில்லியன் டாலர்கள் சம்பந்தமான ஒரு திட்டமாக மணிக்கும் மில்லியன் டாலர்கள் சம்பந்தமான ஒரு திட்டமாக இருந்தது. இருந்த பொழுதிலும் அங்கு கூட எதிர்ப்புகள் கிளம்பியிருந்தன. அதன் காரணமாக அவர்கள் அதனை இந்த கைவிடுகின்ற நிலைக்கு வந்திருந்தார்கள். இப்பொழுது கூட அல்பேனியாவில் இவ்வாறானதொரு நடவடிக்கைகள் இவர்கள் இறங்குவதற்கான எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து அமெரிக்காவில் இவர்களுடைய அந்த அதாவது கன்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது வந்து தங்களுடைய ஒரு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை தவறாக பாவிப்பதற்கு அல்ல அதன் மூலமாக பெறக்கூடிய அனுகூலங்களை பெறுவதற்கு எவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களினுடைய குடும்பம் இந்த விவகாரத்தில் ஈடுபடுகின்றது. அதே போல பங்கு சந்தையில் கூட இப்பொழுது மக்களின் பார்வை திரும்புகின்றது. இவ்வாறு இவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் திரும்புகின்ற பொழுது எவ்வாறு அதன் மூலம் வருவாயை பெறுகின்றவர்களாக மாறுகின்றார்கள் என்று. இதே மத்திய கிழக்கில் போர் இடம்பெறுகின்ற பொழுது சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆகியவற்றில் பெரிய முதலீடுகளை மேற்கொண்ட நிறுவனமாக இவர்களுடைய நிறுவனம் இருக்கின்றது. குறிப்பாக அந்த முஸ்லிம் இரண்டு நாடுகளிலும் சுமார் 2 அல்லது 3 பில்லியன் டாலர்கள் அளவிலான சொத்துக்களை பராமரிப்பதற்கான தகுதியை அல்லது அவற்றை தொடர்ந்து பேணுவதற்கான அனுமதியை பெற்றவர்களாக இருக்கின்ற விவகாரம் என்பது தற்பொழுது இவர்கள் இந்த ஜனாதிபதியின் அறிவிச்சு அதிகாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கின்ற பொழுது தங்களுக்கு அதாவது தங்களுக்கு வரப்புக்கு மீறிய அளவில் சொத்துக்களை சேர்க்கின்றார்களா அல்லது அதிகாரங்களை பிரயோகிக்கின்றார்களா போன்றவை இப்பொழுது கண்காணிக்கப்படுகின்ற விடயங்களாக மாறி வருகின்றன என்பதுதான் உங்களுடைய கேள்விக்கான சுருக்கமான பதிலாக இருக்கும்.
3: பொதுவாகவே இந்த உலக அரசியலில் குடும்ப உறுப்பினர்கள் சொத்துக்கள் சேர்ப்பது என்பது இப்பொழுது வழக்கமாகிவிட்டது. அது நாங்கள் எங்களுடைய தாய் நாட்டிலுமே நாங்கள் கண்கூட காணக்கூடியதாக இருந்தது. இந்திய அரசியலிலும் சரி, இந்த குடும்பம் அரசியலுக்கு வருவது தங்களுடைய பரம்பரைக்கும் சொத்துக்கள் சேர்ப்பதற்கு. ஆனால் இதற்கேற்ற மாதிரி இந்த தலைவர்களின் அந்த வெளிநாட்டு கொள்கைகளையும் அவர்கள் வகுத்துக் கொள்கிறார்கள். ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த சொத்துக்களை சேர்க்க வேண்டும் என்பதற்காக வெளிநாட்டுகளுடன் இடம்படுகின்ற ஒப்பந்தங்களோ அல்லது வியாபாரத்தில் ஏற்படுகின்ற ஒப்பந்தங்களை கூட அவர்கள் தங்களுக்கு சொத்துக்களை சேர்க்கின்ற மாதிரி தான் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த கால இந்த குடும்ப சொத்து சேர்த்தல், அதாவது தங்களுக்கான மக்களுக்கான சொத்துக்களை விட்டுவிட்டு நாட்டு நலனை விட்டுவிட்டு ஒருமுகப்படுத்தப்பட்ட சொத்துக்கள் சேர்க்கின்ற இந்த அந்த பாரம்பரியம் உலக நாடுகளில் தொடர்ந்து நிலைக்குமா என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா?
4: இல்லை, நிச்சயமாக அவை கேள்விக்குறியாக்கப்படுவதும் அவ்வாறான தலைமைகள் என்பன தூக்கி எறியப்படுவதும் நாங்கள் கண்ட விடயங்களாக இருக்கின்றன. எனவே அவ்வாறான இடங்களில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது அவை நிச்சயமாக மக்கள் புரட்சியாக மாற்றங்கள் ஏற்படுவதுதான் வழமை. ஆனால் இங்கே அமெரிக்காவில் அவ்வாறானதொரு மாற்றம் ஏற்படுமா என்றால் அதற்குரிய சாத்திய குறுகள் அறவே இல்லை என்றால் அந்த ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு போராட்டமாக பல போராட்டங்களை கொண்டு செல்வதற்காக இந்த அமெரிக்காவின் 50 மாநிலங்களின் நிலப்பரப்பும் மற்றும் அவர்களிடையான நெட்வொர்க் எனப்படுகின்ற வலைப்பின்னலும், அதாவது வந்து வலைப்பின்னலும் ஒரே அளவில் பயணிக்கக்கூடிய அளவில் இல்லாத அளவில் பாரிய நிலப்பரப்புகளை கொண்ட பகுதிகளாகவும் அந்த தொடர்ச்சியான தொடர்பாடல்களை, அதாவது வந்து ஒரு நெருக்கமான போராட்டத்தை தொடராக பல இடங்களிலும் மேற்கொண்டால் கூட அவற்றை ஒன்றாக இணைத்து மேற்கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறைந்த ஒரு வலையமைப்பு அங்கே காணப்படுகின்றது, சமூக வலையமைப்பு. அது அரசியல்வாதிகளுக்கு ஆதாயமானது. அதைவிட இப்பொழுது இந்தியா போன்ற நாடுகளில் எல்லாம் அதனை ஒரு ஏற்கின்ற தன்மையுடைய மக்களாக இருந்த மக்கள் கூட தற்பொழுது அதில் மாற்று கருத்து கொண்டதாகத்தான் தங்களுடைய வாக்குகள் மூலம் அவற்றை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். இலங்கையில் கூட அவ்வாறான நிலை ஏற்பட்டிருந்தது, இந்தியாவிலும் அவ்வாறான நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இவ்வாறு இந்த பல நாடுகளிலும் இவ்வாறான நிலைமைகள் ஏற்படுவது என்பது ஒரு, அதாவது வந்து ஜனநாயக விரோத செயற்பாடாக இருந்தால் கூட அவற்றிற்கான மீள்வினியை மக்களே கொடுப்பதாக, அந்த வாக்கு தான் அதனை செறிவிப்பதாகவும் சில நாடுகளில் மக்கள் போராட்டங்களாக வெடித்து அவர்களை அரசு கட்டளையில் இருந்து தூக்கி எறிவதாக கூட இடம்பெற்றிருக்கின்றார். அதுதான் உண்மை.
3: பொதுவாகவே நான் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் குறிப்பிட்டபோது நான் 2 விடயங்களை பற்றி பேசுவேன். அடுத்ததாக இஸ்ரேல் ஈரான் மோதல் ட்ரம்ப் தலையிட்டால் தாக்குதல்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேல் இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாவை தொடர்பு கொண்டு தாக்குதல்களை நிறுத்துமாறு கோரியிருப்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. இந்த செய்தியின் உண்மைத்தன்மை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா?
4: இல்லை, இன்றும் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது லெபனானை நோக்கி. உண்மையிலேயே இப்பொழுது தன்னது சொல்லை கேட்காவிட்டால் நீங்கள் உங்களுடைய தன்மையிலே செயற்பட வேண்டும் என்கின்ற ஒரு அறிவிப்பை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். இந்த அறிவிப்பு என்பது இப்பொழுது முதல் முதலாக வருகின்றது. அவர் அந்த பிபி என்றுதான் அவரை நெத்தன்யாகு அழைப்பார். நீங்கள் இன்னது சொல்லை கேட்காவிட்டால் நீங்கள் உங்கள் பாட்டிலேயே செயற்பட வேண்டும் என்று. இது இந்த இஸ்ரேலிய அமெரிக்க வரலாற்றில் ஒரு புதுமுகத்தன்மையை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக இருக்கின்றது என்றால், இஸ்ரேல் அமெரிக்கா இஸ்ரேலை பாதுகாத்ததா அல்லது இஸ்ரேல் அமெரிக்காவை பாவித்ததா என்றால், இஸ்ரேல் தான் அமெரிக்காவை தொடர்ச்சியாக பாவித்து வருகின்றது. அமெரிக்காவின் வருடாந்த வரவு செலவு திட்டத்திலேயே சுமார் 20-25 பில்லியன் டாலர்கள் அவர்களுக்குரிய ஆயுதங்கள் வாங்குவதற்கான வசதிகளை கொடுப்பதாகவும், சுமார் 500 மில்லியன்கள் வேறு வசதிகளுக்கான உதவியாக கொடுப்பதாகவும் திட்டங்களை அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கான காரணம் இரு நாடுகளுக்கு இடையேயான தொடர்பு என்பது. அந்த தொடர்பு நிச்சயமாக தவறாக பாவிக்கப்பட்டது என்றால், ஆம், இப்பொழுது கூட அமெரிக்காவில் உள்ள பெரிய அதிகாரிகளை அல்லது அமெரிக்காவின் பெரிய தலைமைப்பிடங்களை இஸ்ரேல் உளவு பார்த்து கொண்டிருக்கின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இஸ்ரேல் வந்து ஒரு, அதாவது வந்து இரண்டு நாடுகளும் நெருக்கமான நாடுகளாக இருந்தாலும் அமெரிக்காவை உளவு பார்க்கின்ற பெரிய நாடு எது என்று கேட்டால் அது சீனாவோ ரஷ்யாவோ இல்லை, அது வந்து உண்மையிலே இஸ்ரேல் தான். அதுதான் அந்த ஜெப்ஸ்டின் ஃபைல் என்கின்ற கோப்பு விவகாரம் வெளிவந்தது. அந்த கோப்பு விவகாரத்தை தொடர்ந்துதான் இந்த போரே இடம்பெற்றது. நாங்கள் இப்பொழுது கோப்பை மறைந்து அந்த போரை கதைக்கின்றோம். அந்த சிறு வயது பராயத்தினரை பாலியல் தேவைகளுக்காக கொடுத்து எவ்வாறு அமெரிக்காவை ஒரு உளவுப்படை முடக்கி வைத்திருந்தது, அந்த நபர் எவ்வாறு தனது மரணத்தை சந்தித்தார் போன்றவை தொடர்பான விவகாரங்கள் சிறிதாக வெளிவர தொடங்கிய உடனேயே போர் ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது நாங்கள் போரின் மீதான கவனத்தை செலுத்தி அந்த கோப்பு தொடர்பான விவரத்தை ஆரம்பி அப்படியே மறந்து விட்டோம். இருந்த பொழுதிலும் அமெரிக்காவின் தேவை என்பது தற்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லி வருகின்ற ஒரு விடயத்தில் இருந்து எங்களுக்கு தெரியும். அதாவது ஈரானின் போர் என்பது இன்னும் சில நாட்களில் முடிந்துவிடும் என்பதை அவர் இப்பொழுது, நான் நினைக்கின்றேன் போர் தொடங்கிய ஒரு 40வது நாளில் இருந்து இன்று 103வது நாள் இன்று வரை ஒவ்வொரு நாளும் சொல்லி வருகின்றார். அதாவது போர் முடிய போகின்றது, போர் முடிய போகின்றது. எனவே இவ்வாறான ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது இந்த இஸ்ரேல் தனது தேவைகளுக்காக இவர்களை பயன்படுத்துகின்றது என்பதை தெளிந்தவர்களாக மக்கள் மாறி வருவதை அமெரிக்கா உணர்ந்து வருகின்றது என்று சொன்னால், உண்மையிலேயே அமெரிக்க வெள்ளை மாளிகையில் ஒரு அறை இருக்கின்றது, அதாவது சிச்சுவேஷன் ரூம். அதாவது வந்து நடக்கின்ற விடயங்கள் அல்லது ஒரு விடயத்தை, போர் தொடர்பான விடயத்தை ஆராய்வதற்கான ஒரு அறை இருக்கின்றது. அந்த அறையில் வந்து அமெரிக்க ஜனாதிபதியும் முக்கியஸ்தர்களும் கலந்து ரகசியமாக ஆலோசிக்கின்ற அறைக்கு நத்தன்யாகு இந்த பிப்ரவரி மாதம் சென்று அங்கே அவரே கூட்டத்தை நடத்தினார். டொனால்ட் ட்ரம்ப் கேட்டுக்கொண்டிருந்தார். அதன் பொழுதுதான் அவர் கூறினார், ஆமாம், ஈரானின் தலைமையை அழிக்க முடியும், ஈரானை அழைத்து விட முடியும், உங்களுக்கும் வெற்றி எங்களுக்கும் வெற்றி, போரை தொடங்குவோம் என்று. அதன் மூலம் இவர்களை ஒரு கபடமாக போருக்குள் கொண்டு சென்ற சக்தியாகத்தான் இஸ்ரேல் இருக்கின்றது. அந்த நிலையில் இருந்து தற்பொழுது மாறுபடுகின்ற தன்மையை அமெரிக்கா எடுத்து வருகின்றது என்றால், அமெரிக்காவின் ஜெனரல்களை, அதாவது அதிகச்ச ராணுவ தளபதிகளை இந்த போரில் ஈடுபட வேண்டாம் என்கின்ற பொழுதும் நத்தன்யாகுவின் விலையில் மாற்றப்பட்டவராக டொனால்ட் ட்ரம்ப் இந்த போருக்கான அனுமதியை வழங்கியிருந்தார். இந்த நிலையில் இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட விவகாரம் என்பது, ஆமாம், நிச்சயமாக ஒரு இந்த பெரிய தன்மையை அடைகின்றது என்று சொன்னால், இது உண்மையிலேயே மதங்களுக்கிடையேயான போர், 3 மதங்களுக்கிடையேயான போர் என்பதை அண்மையிலே ஹோவார்ட் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு வரவேற்புரை நிகழ்த்திய மாணவன், அவர் வந்து ஒரு பேரர்கள் வந்து இஸ்லாமியரும் யூதரும் கல்யாணம் செய்தவர்கள், அடுத்த பேரர் அவருடைய தாய் தந்தை வழி தொடர்புகள் வந்து கிறிஸ்தவ இஸ்லாமியர். அப்ப அவர் வந்து 3 மதங்களையும் சார்ந்த ஒரு பரம்பரையில் இருந்து வந்தவராகவும், தனது உரையில் எவ்வாறு இந்த 3 மதங்களும் இந்த சண்டையில் ஈடுபடுகின்ற, அவர்களால் எவ்வாறு இந்த சண்டையில் இருந்து விலக முடியும் போன்றவற்றையும் ஒரு வரலாற்று திருப்பு உரையாக சில வாரங்களுக்கு முதல் தான் மெலஹுவாட் பல்கலைக்கழகத்தில் அந்த உரையாற்றி இருந்தார். அது பல மில்லியன்கள் பேரால் பார்க்கப்பட்டதாக இருக்கின்றது. அவர்கள் அங்கே அவர் கூறியது போல இது ஒரு மதங்களுக்கிடையேயான போர். மதப்போருக்கும் மொழிப்போருக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால், மதப்போர் நின்று நிலைக்கும், எப்பொழுதுமே அந்த கடவுள் தங்களுடன் இருக்கின்றார் அல்லது கடவுளுக்காக இதை செய்கின்றோம் என்கின்ற நிலையில் அவர்களுடைய போராட்டம் என்பது தொடரும். அந்த நிலையில் இப்பொழுது இந்த மதப்போர் என்பது நிச்சயமாக ஒரு மாறுபட்ட கோணத்திற்கு செல்கின்றது. நாங்கள் யூதர் வழி வந்தவராக இயேசு பிரான் இருந்தாலும் தாங்கள் தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டுமா என்கின்ற நிலையை அமெரிக்கா எட்டி வருகின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஆனால் அதற்குரிய காரணம் அவர்களுடைய வரவு செலவு திட்டமும் அவர்களுடைய பண பற்றாக்குறையும் என்பதில் தான் முக்கியமாக நாங்கள் கருதுகோளாக எடுக்க வேண்டிய விடியம்.
3: நீங்கள் ஆரம்பித்து குறிப்பிட்டது போல இந்த இஸ்ரேல் மீது அமெரிக்கா தனது ஆதரவை குறைக்கக்கூடும் என்ற மாதிரியான ட்ரம்பின் பேச்சு அமைந்திருக்கின்றது. அதேபோல் இந்த இந்த ட்ரம்பின் இந்த அறிவிப்பு இந்த ஈரான் இஸ்ரேல் ஈரான் மோதலில் இந்த தற்காலிக அமைதியை ஏற்படுத்தும் என்றோம் அல்லது ஒரு நீண்டகால சமாதானத்துக்கான ஒரு அடித்தளமாக இது அமையுமா என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா?
4: இல்லை, அவ்வாறான சந்தர்ப்பம் இல்லை. உண்மையிலேயே நாங்கள் அண்மையில் விவாதித்தது போல ஒரு நிகழ்ச்சியில் ஐக்கிய நாடுகள் அவையின் உலக உணவு திட்டம் கூட இந்த போர் தொடர்ந்தால் பல நாடுகள், இலங்கை உட்பட பல நாடுகள் வறுமை நிலையை அடையும் என்கின்ற கருத்தை கூறியிருக்கின்றார்கள். எனவே அவ்வாறான நிலையில் இந்த போரின் தொடர்ச்சி என்பது தொடரக்கூடிய நிலையைத்தான் இஸ்ரேல் அமெரிக்காவின் சொல்லை கேட்காமல் தாக்குதலை தொடர்ந்து லெபனானையும் கைப்பற்றி ஒரு அகண்ட இஸ்ரேலாக தான் மாறுவதற்கான முயற்சியில் செய்து வருகின்றது. இந்த நிலைமை என்பது பல முயற்சிகளை அங்கே மேற்கொள்ளும். எவ்வாறென்றால் ஈரானின் தலைமைத்துவத்தை உறுதிப்படுத்துவதாக அல்ல அந்த பிராந்திய ஆதிக்கத்தை தொடர்ந்து வைத்திருப்பதற்கான ஒரு சக்தியாக ஈரானை வளர்த்தெடுப்பதாகவும் இந்த கர்முஸ் நீர்மை தொடர்பான போக்குவரத்தின் கட்டுப்பாடு என்பது ஈரானின் தொடர் ஆதிக்கத்தில் இருப்பதாகவுமான நிலைமைகளை ஏற்படுத்துகின்ற பொழுது ஏற்படுகின்ற சிக்கல்கள் போன்றன பல நாடுகளுக்கும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துவதாகவும் அது ஒரு அதாவது இஸ்ரேல் தான் விரும்பியதை இப்பொழுது அடையாவிட்டால் எப்பொழுதுமே அடைய முடியாது என்கின்ற ஒரு அவாவில் அல்லது பயத்தில் தான் அது செய்து கொண்டு வருகின்றது. இங்கே ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். 1948 இஸ்ரேல் என்பது ஏற்படுத்த முதல் சுமார் 1 மில்லியன் மக்கள் என்பவர்கள் ஈரான், ஈராக், மொரோக்கோ போன்ற பல அரபு நாடுகளிலும் வாழ்ந்தவர்களாக இருந்த பொழுதும் இப்பொழுது வந்து இந்த இஸ்ரேல் என்கின்ற நாடு அமைக்கப்பட்ட பிறகான அவர்களுடைய செயற்பாடு என்பது பல ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து குடியேற்றவாசிகளாக யூதம் மதம் சார்ந்தவர்களை கொண்டு வருவதாகவும் அதே நேரம் கனடா, அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகளில் இருந்து அதாவது அவர்களுடைய வெக்கேஷன் ஹோம் அதாவது அவர்களுடைய விடுமுறை கழிப்புக்கான வீடுகளை அவர்கள் அங்கே வாங்கி வைத்திருக்கின்றார்கள். போய் வருபவர்களாக இருக்கின்றார்கள். இரட்ட பிரஜா உரிமை வைத்திருக்கின்றார்கள். இதில் உள்ள முக்கியமான விடயம் ஒன்றும் இருக்கின்றது. இவர்கள் சென்று அங்கே இஸ்ரேலிய படையுடன் இணைந்து ரிசர்வ் போர்ஸ் ஆகவோ அல்லது IDF இஸ்ரேலிய டிஃபென்ஸ் போர்ஸ் அதாவது சண்டை பிடிக்கலாம், சண்டை பிடித்து விட்டு கூட வரலாம் என்றால் அதற்குரிய ஒப்பந்தங்கள் அந்த அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளில் உள்ள யூதர்களுக்கெல்லாம் இருக்கின்றன. எனவே யூதர்களுடைய பார்வை என்பது தாங்கள் அகல கால் விதித்து அந்த பிரதேசத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதாகவும் ஆனால் அங்கே மாறுபடுகின்ற சூழல் என்பது தற்பொழுது இந்த சவுதி அரேபியா மற்றும் துபாய் போன்ற நாடுகளை எல்லாம் ஒரு வறுமை நிலைக்குள் தள்ளி அவை கூட ஈரானின் சார்பாக சில வேளைகளில் அல்லது ஒருமித்த ஒரு முஸ்லீம் குரலாக அவை எழும்பக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கலாம். ஆனால் அதற்குரிய காலம் என்பது சில ஆண்டுகளாக பிறகுதான் தெரிய வரும் என்றால் எவ்வாறு இந்த போர் மத்திய கிழக்கை சின்னாபின்னமாக்கியுள்ளது என்பதை நாங்கள் காண்கின்றோம். ஆனால் அதன் தொடர் விளைவு எவ்வாறு இருக்கும் என்பதை சில ஆண்டுகள் தெரிவித்து நிற்கும். அதன் பொழுது ஒரு மாறுதல் என்பது அங்கே ஏற்படும். எனவே இந்த போர் என்பது முடியும் என்பதற்கான சாத்தியக்கூறு அங்கே இல்லை. இது தொடர்ந்து ஒரு அதாவது சாம்பல் பூத்த நெருப்பாக இருக்கப் போகின்றது. அதுதான் உண்மை.
3: நன்றி சுரேஷ் சர்மா. இந்த வேளையில் இணைந்து கொண்டு எங்களுடன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு பிரதர் பொழுதில் பிரதர் விடயம் தொடர்பாக உங்களுடன் பேசிக் கொள்ளலாம். மீண்டும் மறுமுறை கலியகம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் உங்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள்.
4: நன்றி தர்மா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.

0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
1: கையூட்டல் அணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி என கண்டறியப்பட்ட சரண குணவத்தனவுக்கு கொழும்பு மேல்நீதிமன்றம் ஒரு வழக்கில் 4 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இலங்கை மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே சுகாதாரம், மருத்துவம் மற்றும் ஊடகத்துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேலும் விரிவுபடுத்துவது குறித்து விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது.
2: டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும்
1: விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் இந்த காரணம் கொண்டும் நிறுத்தப்படக்கூடாது என இலங்கை கத்தோலிக்க திருச்சபை வலியுறுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்களால் ஏற்படும் நிச்சயமற்ற தன்மை மற்றும் விநியோக தடங்கல்களுக்கு மத்தியில் அதிகரித்து வரும் எரிபொருள் விலைகளால் பாதிக்கப்பட்டுள்ள கெனடிய விமான நிறுவனங்களுக்கு உதவும் என்று கூறப்படும் ஒரு புதிய கடன் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. கனடாவில் இருந்து அல்பர்டா பிரிவதற்கு பதிலாக கூட்டாட்சி கொள்கை சீர்திருத்தத்தின் மூலம் தீர்க்க முடியும் என்று கன்சர்வேட்டிவ் தலைவர் பி ஏ பலியே தெரிவித்திருக்கின்றார். ஈரானுடனான எதிர்கால ஒப்பந்தத்தின் வெற்றியானது வெறும் வாக்குறுதிகளை மட்டும் சார்ந்திருக்காது, காலப்போக்கில் ஈரான் அதற்கு கட்டுப்படுகிறதா என்பதை அமெரிக்கா சரிபார்க்கும் திறனையே சார்ந்திருக்கும் என்றே அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேரி வான்ஸ் தெரிவித்துள்ளார்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
2: புதுமது கலைக்குடன் கலைப்பொழுது நேர்களும் இணைந்திருக்கிறீர்கள். இந்த வேளையில் மோகேஜ் அட்வைசர் பிரதி செல்வம் வழங்குகின்ற தகவலை பார்த்துவிடலாம். க்ளோசிங் டேட் நெருங்கிவிட்டதா? இன்னும் மோகேஜ் பெறுவதில் சிக்கலா? பிரைவேட் மோகேஜுக்கு அதிக வட்டி செலுத்துகிறீர்களா? அதை வங்கிக்கு மாற்றி குறைந்த வட்டியில் மோகேஜை பெற்றுக் கொள்ளுங்கள். பிரதி செல்வம் 416-268-0155. உங்கள் வீட்டுக்கடனை ரீஃபைனான்ஸ் செய்து மாத கட்டணத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். டெப் கன்சலிடேஷன் மூலம் பல கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைக்கலாம். ஹோம் இக்யூட்டி, லைன் ஆஃப் கிரெடிட், பிரைவேட் மற்றும் செகண்ட் மோகேஜ் மற்றும் பிசினஸ் லோன்ஸுக்கும் ஃபாஸ்ட் அப்ரூவல். டிடி, ஸ்கோஷியா, நேஷனல் பேங்க் போன்ற பிரதான வங்கிகளில் மிக குறைந்த வட்டியில் உங்களுக்கான மோகேஜும் ஃபர்ஸ்ட் டைம் பயர்ஸ், செல்ஃப் எம்ப்ளாய்டு, பேட் கிரெடிட் உள்ளவர்களும் மோகேஜ் பெற்றுத் தருகின்றார். வங்கிகள் மறுத்தாலும் ஆல்டர்னேட்டிவ் லெண்டர்ஸ் மூலம் மோகேஜ் உங்கள் நம்பிக்கையான மோகேஜ் அட்வைசர் பிரதி செல்வம் 416-268-0155. நேர்களில் புதம்பது காலையில் மோகேஜ் அட்வைசர் பிரதி செல்வம் வழங்கிய தகவலை கேட்டீர்கள்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: காலிகட்டு மணி 47 நிமிடம். டொரண்டோ வெப்பநிலை 17 செல்சியஸாக இருக்கின்றது. இன்றைய நாள் சூரியொளி நிறைந்த ஒரு நாளாகவும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகளாக நண்பகல் அளவில் 40% தென்படுகின்றது. இன்றைய இரவு பொழுதில் வெப்பநிலை வீழ்ச்சியடைந்து 19 செல்சியஸாகவும் இரவு பொழுதில் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகிறது.